நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஆஷட மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 25ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை. மதியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:50. மங்கள இசை.

நாலொரு குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். நடுவுநிலை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் விளக்கம், அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவுநிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். மீண்டும் குறள்.

தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகள். காலை 6:10 இனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 தகவல் தளம். 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:45 வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். உடன் வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களின் வயலின். டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வாழு வாழவிட. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். பகல் 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்து சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலசுந்தர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நெய்வேலி ஆர் சந்தான கோபாலன் அவர்கள் பாட்டு. 4:00 ஒலிச்சித்திரம் என்றென்றும் காதல் திரைப்பட ஒலிச்சித்திரம் இசை எஸ் சி ராஜ்குமார். கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நகர். 5:00 பொன் மாலை பொழுது நேரம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிரான்ஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை 6:30 முதல் 8:20 வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 7:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசியின் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02

0: yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Galle International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led Women in Blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play 2 matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெய்யும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை

0: வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP-க்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தெய்வீகராகம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ வருகிறது தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி பாடியது.

நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது arpandi@rate.gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். இல்லங்களை பக்தி அலைகளால் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது டேப் ராதா மாணிக்கம் குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும்

28 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது ராமு பாடியது வெற்றிலை கோர்தொரு என தொடங்கும் பாடல்.

தெய்வீக ராகம் நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 11 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி

0: சரி, வாழைக்கட்டை வாங்க, நம்ம நிலத்து வழியா குறுக்கால போய் பஸ்ஸை பிடிச்சிய டவுனுக்கு போவோம். ம், கூட அழைச்சிக்கிட்டு போலான்னா மாமன் பிள்ளைய இன்னும் காணோம். சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்.
1: தந்த

உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கா, நீ பாட்டுக்கு பாட்டை பொசுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்பிள்ள வந்தாதான் பாடுதாக்கு. ஆமா, அதை பாடு.

0: மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டு போற, எங்க போற நீ?
1: கதமுத்த, வாழை தோப்பு வைக்கலாம்னு ஆசை, அதான் வாழைக்கட்டு வாங்கலான்னு டவுனுக்கு போறேன் பா.
0: ஓஹோ, வாழைக்கட்டை வாங்கி நீ வந்து வாழை தோப்பு வைக்க போற?
1: ஆமா, பின்ன வாழை தோப்பு வைக்கிறது வாழைக்கட்டை தான் வாங்கணும்.
0: எப்பா இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற?
1: என்னப்பா சொல்ற?
0: வாழை நாத்தா கிடைக்குதுப்பா.
1: என்னது சவுக்கு நாத்து, நெல்லு நாத்து, கரும்பு நாத்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன வாழை நாத்து?
0: திசு வாழை சாகுபடி அப்படின்னு ஒரு முறை இருக்குப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: ஆமாப்பா, இப்படி ஒரு முறையில் வந்து வாழை நாத்தெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. எங்கே கொடுக்குறாங்கன்னு கேட்குறியா?
1: ஆமாம், அதான் கேட்கலான்னு பார்த்தேன், நீ ஏன் கேட்குற?
0: எப்பா, நம்ம பாண்டிச்சேரியில் குறும்பாப்பேட்டில் கேவிகே அப்படின்னு இருக்கு இல்லையா, வேளாண் அறிவியல் நிலையம்.
1: ஆமாம், ஐயங்குட்டி பாளையம் பக்கத்தில் இருக்கு.
0: ஆமாம்ப்பா, புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம். இங்கே தான்ப்பா திசு வளர்ப்பு முறையில் வாழையில் நிறைய புரட்சி பண்ணுறாங்க.
1: ஓஹோ, காதமுத்த, வாழைக்கட்டையில பண்றத விட்டுட்டு எதுக்குப்பா இந்த விபரீத விளையாட்டெல்லாம்?
0: எப்பா இதுதான்ப்பா ரொம்ப நல்லது. வாழைக்கட்டையிலேருந்து நம்ம அடுத்த சந்ததியை உருவாக்கும் போது ஏற்கனவே அது நோயால பாதிக்கப்பட்டிருந்தா, அப்புறம் பூஞ்சான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தா, நம்ம வாழை குலையில திரும்பவும் அந்த வியாதி வந்து எல்லாமும் பாதிப்புக்கு உள்ளாயிடும். ஆனா திசு வளர்ப்பு முறையில சிறந்த தாய் செடியில் இருந்து புதிய செடிகள் உருவாக்கப்படுகின்றன.
1: ஓஹோ,
0: அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா,
1: என்ன லாபம்?
0: சிறந்த குணநலன்கள் இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும்.
1: ஓஹோ,
0: அதனால 15-20% மகசூல் நமக்கு அதிகரிக்கும்.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: ஆமாப்பா,
1: சொல்லு சொல்லு, மேல சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, இந்த குறும்பாப்பேட்டு வேளாண் அறிவியல் நிலையம் சொன்னேன் இல்லையா?
1: ஆமா,
0: இங்கு கட்டுப்படுத்தப்பட்ட தட்பவெப்ப நிலையில வரையறுக்கப்பட்ட உணவு ஊடகங்கள் அடங்கிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் குப்பிகளில் தேர்வு செய்யப்பட்ட வாழை மர கன்றில் இருந்து எடுக்கப்பட்ட திசுக்களில் இருந்து சின்ன சின்ன செடிகளாக வளர்க்கறாங்க.
1: சரி, இது ஆராய்ச்சிக்கு வச்சுக்கிறாங்களா, விவசாயிகளுக்கும் கொடுப்பாங்களா?
0: நிச்சயமாப்பா, இந்த மாதிரி சிறு சிறு செடிகளை அவங்க வளர்த்து அதுக்கு பிறகு பசுமையகங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருந்து ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க விநியோகம் செய்யறாங்க.
1: ஓ, நல்ல சேவைதான்.
0: ஆமாப்பா, குறைந்த காசுல வந்து நமக்கு அதை கொடுக்கறாங்க. திசு வளர்ப்பு முறை மூலமாக நமக்கு உற்பத்தி செய்யப்பட்ட வாழைக்கன்றுகள்ல இருந்து

0: மொத்த வாழையோடைய வயசுல 20-30 நாளுக்கு முன்னாடியே அது மகசூலை நமக்கு கொடுத்துரும். அதனால நமக்கு அது ஒரு லாபம் இருக்குது.
1: பரவாயில்ல காத்தமுத்த, திசு வளர்ப்பு முறைக்கு மண்ணு எப்படி இருக்கணும், வடிகால் வசதி எப்படி இருக்கணும், என்னென்ன ரகங்கள் எல்லாம் இருக்கணும், இத பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா கருத்தமுத்து, திசு வளர்ப்பு முறைக்கு வடிகால் வசதி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ.
0: ஏன்னா வந்து தண்ணி தேங்கி நின்றுடக்கூடாது. கார அமில தன்மை இல்லாத மண் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
1: என் மண்ணு அது போல மண்ணு தானே?
0: ஆமாப்பா. அதனால நீ பயிரிடலாம்.
1: சரி.
0: நிலத்தை நல்ல ஆழ உழவு செய்யணும்.
1: சரி.
0: அதிக வறட்சி அப்புறம் மழைக்காலங்கள்ல நடவு செய்வதை கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: ஓஹோ.
0: பச்சை வாழை ரகமா இருந்துச்சுன்னா 6:6 இடைவெளி, மற்ற ரகங்களுக்கு 6:8 அல்லது 7:7 இந்த இடைவெளியில இருக்கணும்பா. அப்புறம் குழிகளை நம்ம வெட்டுறோம் இல்லையா?
1: ஆமா.
0: அது 2:2:2, அதாவது ஆழம் அகலம் நீளம் இது எல்லாமே ஒரு 2 அடி இந்த அளவுல வச்சுக்கிட்டு மக்கிய தொழு உரம் ஒரு குழிக்கு 10 கிலோ, 1/2 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு,
1: சரி,
0: 20 கிராம் சூடோமோனஸ், அப்புறம் 20 கிராம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் அப்படிங்கிற உயிரியல் நோய்க்கொல்லி,
1: ஓஹோ,
0: இதை நம்ம கலந்து அந்த குழியில இடணும்பா. இது போக 20 கிராம் ஃபியூரோடான் அல்லது போரேட் குருண மருந்த குழி வெட்டிய மேல் மண்ணோட நல்லா கலந்து குழிகளில் நிரப்பணும்பா.
1: ஓஹோ.
0: இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சுது.
0: இப்போ நீ என்ன பண்ற? குறும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போற.
1: கதமுத்த, நான் போன வாரம் விவசாயிகளுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அந்த இடம்லாம் எனக்கு தெரியும்.
0: ஓகே. இப்ப நீ அங்க போய் இந்த திசு வளர்ப்பு முறையில வளர்க்கப்பட்ட அந்த நாற்றுகளை வாங்கிட்டு வர. திசு வளர்ப்பு வாழை கன்றுகள் பிளாஸ்டிக் வைகள்ல இருந்து தான் அவங்க கொடுக்கறாங்க.
1: சரி.
0: அதை வாங்கிட்டு வந்து அந்த பைய வந்து லேசா கிழிச்சு விட்டு குழியோட நடுவுல வச்சு மண்ணை நல்லா அணைக்கணும்பா. அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும்.
1: சரி.
0: கோடை காலம் அப்படின்னு இருந்ததுன்னா மாலை வேளையில நடவு செய்யறது நல்லது. அதிக வெயில் இருந்துச்சுன்னா வாழைக்கன்றில் இருந்து புதிய இலை வெளிவர வரைக்கும் கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கிட்டோம்னா நல்லதுப்பா. ஏன்னா அதிக வெயில்ல அந்த செடி தாங்காது.
1: ஆமா.
0: மழைக்காலங்கள்ல நீர் தேங்கி நிற்காமல் வடிகால் வசதி கட்டாயம் தேவை.
1: ஓஹோ.
0: அப்புறம் வாழை குலை தள்ளிய பின் நிலத்தில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம.
1: ஓஹோ. காத்தமுத்து, நல்லா தெளிவா சொல்லிக்கிட்டு வர. இந்த உர நிர்வாகம், நீர்ப்பாசனம் இதை பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா, மண் பரிசோதனை செஞ்சு நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போடணும். பொதுவாக பார்த்தோம்னா 450 கிராம் யூரியா, 625 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 500 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், இந்த ரசாயன உரங்களை நடவு செஞ்ச 2-8 மாதத்துக்குள்ளார 3-4 தடவையா பிரிச்சு ஒவ்வொரு வாழைக்கன்றின் வளர்ச்சிக்கு ஏற்ப இட்டு அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யற மாதிரி இருந்ததுனாவே போதும்.
1: சரி.
0: ரசாயன உரங்களுடன் ஒரு மரத்திற்கு நல்ல மக்கிய தொழு உரம் 20 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ, அசோஸ் பயிரிலும் 50 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 50 கிராம், அப்புறம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் 50 கிராம், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 50 கிராம், இதெல்லாம் இட்டோம்னா தரமான வாழை தார்கள் நமக்கு கிடைக்கும்பா.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. கர்த்தமுத்த
0: சொல்லுப்பா. கர்த்தமுத்த,
1: நீ சொன்னதுல இருந்து நான் வாழை சாகுபடி அதிகமா பயிரிடலாம்னு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இந்த வாழைப்பழம் தான் வருஷம் முழு காய்ச்சிட்டே இருக்கும்பா, பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமாப்பா, வாழை மரம் கொள்ளையில நிக்க நிக்க காசு உன் வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கும்.
1: சரியா சொன்னப்பா.
0: ஏப்பா கருத்தமுத்து, போகும்போது எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே.
1: கொடுக்காம விட்டுருவா?
0: என்ன கொடுக்க போற?
1: காத்தமுத்து, நம்ம ஊர்ல இல்லாத மரம் என் வீட்டு தோட்டத்தில் இருக்க.
0: ஈச்ச மரம்ல இருக்கு.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டுப்பா. இந்தப்பா ஈச்சம்பழம்.
0: ஏப்பா, ஈச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா.
1: ஆமா,
0: அதை சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலே இருக்காதான்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இரும்பு சத்து அதிகமா இருக்குதான்.
1: அதனாலதான் எங்க வீட்டுல எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கும். உனக்கு அப்பப்ப குடுக்கற, நீயும் ஆரோக்கியமா தான் இருக்கிற.
0: ஆமாப்பா, இந்த ஈச்சம்பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. கிடைக்கிறப்பெல்லாம் ஈச்சம்பழம் சாப்பிடணும்பா எல்லாரும்.
1: கரெக்டா சொன்னப்பா. காத்தமுத்த, அதோ என் மாமன் புள்ள வந்துட்டாரு, டவுனுக்கு போயிட்டு வரோம். தன்னே தானே தானே தானே நான்

பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4

0: 4-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது.
3: பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: நாம் ஆரோக்கியம் என நினைத்து உண்ணும் உணவுகளில் கலந்திருக்கும் பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து. நாம் கடைக்கு போனால் கீரை, காய்கறிகள், கனிகள் வாங்கும் பொழுது எப்படி வாங்குவோம்? பல பலன்னு கரையே இல்லாமல் பூச்சி கடிக்காம அழகாக இருக்கணும்னு பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஆனால் அங்கேதான் நாம் ஏமாறுகிறோம். பூச்சிக்கு பிடிக்காத கீரைகள், கனிகள் மற்றும் பழங்கள் நமக்கு மட்டும் எப்படி ஆரோக்கியத்தை தரும்? பூச்சி கூட தின்ன பயப்படும் அந்த பளபளப்பு பின்னாடி இருக்கிற ஆபத்தான ரசாயன பூச்சிக்கொல்லிகள். இந்த பூச்சிகள் நமக்கு நண்பனா எதிரியா? பூச்சிக்கொல்லி என்றால் என்ன? பயிர்களை, உணவுப் பொருட்களை நம்மை பூச்சிகளிடமிருந்து காப்பாற்ற உருவாக்கப்பட்ட வேதிப்பொருள்தான் பூச்சிக்கொல்லி. இதில் பல வகைகள் உண்டு. சில வகை மருந்துகள் பூச்சியின் நரம்பு மண்டலத்தை தாக்கி கொள்ளும். வீட்டில் கரப்பான், ஈ, எறும்பு, கொசு போன்றவற்றை விரட்ட அல்லது கொல்ல நாம் பயன்படுத்தும் பூச்சி மருந்துகளில் உள்ள வேதிப்பொருள்தான் நம் உடலுக்கு போனால் என்ன ஆகும்? பூச்சிக்கொல்லியின் ஆபத்தை இரண்டு வகை. ஒன்று உடனடி பாதிப்பு, இன்னொன்று நீண்டகால பாதிப்பு. வீட்டுக்குள்ளே அடிக்கும் பூச்சி மருந்து அடித்தவுடன் தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், கண்ணெரிச்சல், தொடர் இருமல் வருவதை பலர் அனுபவித்திருப்போம். காரணம், அந்த வேதிப்பொருளை நாம் சுவாசித்து விட்டோம். தோளில் பட்டால் அரிப்பும் தடிப்பும் வரும். இது உடனடி பாதிப்பு. ஆபத்தானது நீண்டகால பாதிப்பு தான். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள் செல்லும் பூச்சிக்கொல்லி கல்லீரலிலும் சிறுநீரகத்திலும் தங்கிவிடும். சில பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோயை உருவாக்கும் என ஆய்வுகள் சொல்லுகின்றன. குழந்தைகளுக்கு இதன் பாதிப்பு மிக அதிகம். வளரும் மூளையை பூச்சிக்கொல்லி தாக்கும். இதனால் கவனக்குறைவு, கற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவதும், பெண்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கல் வருவதும் போன்ற ஹார்மோன் கோளாறுகளையும் உருவாக்கும். நாம் உபயோகிக்கும் பூச்சி மருந்து மழை தண்ணீரில் கரைந்து குளம், ஆற்றுக்கு போகிறது. அதில் மீன்கள் வளர்கின்றன. அந்த மீனை நாம் சாப்பிடுகிறோம். இப்படி உணவுச் சங்கிலி மூலம் நச்சு நம் உடலுக்கு வந்து சேர்கிறது. இதற்கு பெயர் பயோ அக்குமுலேஷன். எண்டோசல்ஃபான் என்ற பூச்சிக்கொல்லியை முந்திரிகளுக்கு தெளித்ததால் பல நூறு குழந்தைகள் பிறவி ஊனத்தால் பிறந்தார்கள். பலருக்கு புற்றுநோய் வந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் அம்மருந்தினை தடை செய்தார்கள். விவசாயத்தில் பிரச்சனைகள் இன்னும் பெரியது. அதிகமான மருந்து அடித்தா நல்ல மகசூல் வரும் என்று பல விவசாயிகள் நம்புகிறார்கள். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மருந்துகள் கலக்கிறார்கள். கடைசி நாளில் கூட மருந்து அடித்து மறுநாள் சந்தைக்கு காய்கறிகள், கனிகளை கொண்டு வருகிறார்கள். மருந்தின் வீரியம் போக குறைந்தது 20-30 நாட்கள் காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டில் இயற்கை விவசாயம்தான் நடந்துச்சு. உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பசுமை புரட்சி அறிமுகப்படுத்த

0: பயன்படுத்தப்பட்டது. அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தெரிஞ்சது. பசுமை புரட்சி விவசாயிகள் பல்வேறு விதங்களில் இரசாயன பொருட்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. மேலோட்டமாக பார்க்கையில் பூச்சி மருந்துகள் விரை குறைவானதாகவும் பலன் அளிப்பதாகவும் தோன்றுகின்றன. ஆனால் நாளடைவில் இந்த இரசாயன பொருட்கள் அவை தீர்க்கும் பிரச்சனைகளை விட அதிக பிரச்சனைகளை உருவாக்குகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமையில் கேட்கலாம் சிந்தனை மலர். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை, ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. அழகிய விவேகானந்தரின் சிந்தனை வரிகளோடு இன்றைய நாளை இனிதே துவங்கலாம் நேர்களே.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: உண்மையா, பயனுள்ளதா,
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: நேரம் 7:57. இனி கேட்கலாம்.
1: சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
2: விடியல் வந்துவிட்டது என்பதை இந்த பறவைகள் எப்படித்தான் தெரிந்து கொள்கின்றனவோ. குளிரோ மழையோ வெயிலோ எதற்கும் தயங்குவதில்லை. சிறகுகளை உதறிக்கொண்டு விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன. தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன. 30 நாளில் எந்த மொழியையும் கற்கலாம், அதுவும் வீட்டிலிருந்தே என்று அறிவியல் முன்னேறியுள்ளது. ஆனால் இந்த பறவைகளின் மொழியை சொல்லித்தரும் வசதி மட்டும் இன்னும் வாய்க்கவே இல்லை என்று நினைத்து கொண்டே குமரன் அலாரத்தை நிறுத்திவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தான். சத்தமில்லாமல் கிணற்றடிக்கு வந்தான். வாளியில் நீர் இறைத்து முகத்தை கழுவினான். கிணற்றின் மீது கவிந்திருந்த மாமரக் கிளைகளின் இடையில் பளீரென நிலா முகம் காட்டியது. நிலாவை பார்த்ததும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வந்தது குமரனுக்கு. சிறிது நேரம் நின்று ரசித்துவிட்டு பின்புறத்து வாசற்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தான். சமையலறையில் அம்மா காப்பி கலந்து கொண்டிருந்தாள். அம்மா, நீ எதுக்குமா 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற? தூக்கம் வரலப்பா. இந்தா காப்பி குடி. கூடத்து அறையில் அப்பாவின் குரல் கேட்டது. அம்மா அப்பாவிற்கு காப்பி கொடுத்து விட்டு வந்து கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். குமரன் அடுத்த 1/2 மணி நேரத்தில் தயாராகிவிட்டான். தோளில் மாட்டியிருந்த பையில் ஒரு சிறிய லெதர் பேக், சீப்பு, சோப்பு டப்பா, காக்கி யூனிஃபார்ம் எல்லாம் இருந்தன. அம்மா வேகமாக வந்து வாளி நீரை வாசலில் தெளித்து நட்சத்திர கோலமிட்டு எதிரில் நின்று மகனை அனுப்பினாள். அப்பாவின் பழைய மாடல் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து உதைத்த வேகத்தில் சீறிக்கொண்டு பாய்ந்தது. இத்தனை வருடங்களாகியும் அப்பாவைப் போலவே திடகாத்திரமாக உள்ளது. ஆனால் சத்தம்தான் அமைதியான இந்த நேரத்தில் ஊரை கூட்டி விடுவது போல உள்ளது. இன்னும் 1-6 மாதத்தில் வேறு ஒரு வண்டி வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்ட குமரன் 5 மணிக்கு டெப்போவிற்கு வந்துவிட்டான். தனது கிராமத்திலிருந்து 10

கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவுனில் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக இருக்கிறான். பொறுப்பானவன். 26 வயதாகிறது. ஒரு அக்கா, ஒரு அண்ணன். மலை கிராமம் ஒன்றில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறான் அண்ணன். பொன்னாவிளை கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் 5 காணி நிலமும் பம்பு செட்டோடு ஒரு தென்னந்தோப்பும் அகத்திக்கீரை பாத்தி கட்டி அதில் வெற்றிலை கொடியை ஏற்றிய வெற்றிலை தோட்டமும் வாழைத்தோப்பு ஒன்றும் 3 கட்டு கொண்ட மச்சு வீடு ஒன்றும் குமரனின் தாய்மாமனுக்கு சொந்தமாக இருந்தது. மாமன் மகளை கட்டி கொண்டதில் தென்னந்தோப்பு அண்ணனுக்கு வந்தது. அக்கா மாமன் மகனுக்கு மாலையிட்டதில் அம்மாவிற்கு தாய் வீட்டு சொந்தம் உறுதியானது. அதோடு வருடம் தவறாமல் சீரகச்சம்பா அரிசி வந்து விடுகிறது. சர்க்கரை ஆலையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அப்பா. சொந்த வீடு, வங்கிக் கணக்கில் ஓரளவு சேமிப்பு, நிம்மதியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. குமரனுக்கு படிப்பதில் அவ்வளவு நாட்டமில்லை. மேல்நிலை தேர்வு எழுதி தேறியவன் மேலே படிக்க விரும்பவில்லை. தொழிற்கல்வி மையம் சென்றான். அதுவும் சரிப்படவில்லை. ஒரு வழியாக அவனை தன் நண்பர் ஒருவரின் பஸ் கம்பெனியில் நடத்துனராக சேர்த்து விட்டார் அவனுடைய அப்பா. பிள்ளையை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கனகம், என்னங்க இந்த மார்கழியோட குமரனுக்கு 26 வயசு முடியுது, அதுக்கு என்ன இப்போ? உங்க தங்கச்சி மகளை கேட்கலாமா? கனகம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எம்ஏ படிச்ச பொண்ணு இவனை கட்டிக்குவாளா? குமரனுக்கு என்னங்க குறைச்சல், நல்ல அழகு, ஓடி உதவுற குணம், பொது உடைமை, சமத்துவம், இதை விட்டுட்டியே? அட போங்க, கேலிதான் உங்களுக்கு. அவனுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைக்கிறியா? வளர்ந்த பிள்ளைக்கு என்னதான் சொல்வது? நான் சொன்னா கோபிச்சுக்கிறான், நீ தான் அன்பா எடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் தரணும், பொறுத்து போகணும்னு சொல்லி வளர்த்துட்டீங்க. 3 பேருக்கும் தான் சொல்லி வளர்த்தேன், அவங்க 2 பேரும் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கலையா? சரி விடுங்க, போக போக புரிஞ்சுக்குவான். ஓட்டுநர் கணேசனும் அப்போதுதான் வந்திருந்தார். குமரா, நேத்து வீட்டுல திட்டு வாங்கினியா? இல்லண்ணே. சம்பளக்கு அவர் அப்பா கிட்ட தரலையா? அவர் ஒன்னும் சொல்லலையா? ராத்திரி நான் வீட்டுக்கு போன சமயத்துல அப்பா கோவிலுக்கு போயிருந்தாரு. அம்மா சாமி படத்துக்கிட்ட வையே, நாளை காலையில தரலாம்னு சொன்னாங்க. நீ வர்ற அவசரத்துல காலையில தர மறந்துட்ட, அதானே? ஆமாட்டே. எப்படித்தான் பிழைக்க போறியோ? சரி வா, வண்டிக்கு போவோம். இவர்களுடைய பேருந்து புத்தம் புதிது. 6 மாதம்தான் ஆகிறது வாங்கி. முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டது. இந்த வழித்தடத்தில் 2 மணி நேர பயணத்தில் 2 நகரங்களுக்கு இடையில் வழியில் எங்கும் நிறுத்தமில்லாமல் ஓடும் பேருந்துகள் 5. அதிலும் குளிர்சாதனம் பொருத்தப்பட்டது இது ஒன்றுதான். 2 மடங்கு கட்டணம், அதனால் எல்லோரும் ஏறமாட்டார்கள். அதேபோல் முதலாளி சில கட்டுப்பாடுகளும் விதித்திருந்தார். இருக்கைகள் நிரம்பிவிட்டால் நின்று கொண்டு வருவதற்கெல்லாம் ஆட்களை ஏற்றக்கூடாது. மற்ற வண்டிகளுடன் போட்டி போட்டு கொண்டு ஓட்டக்கூடாது. கிளிப்பச்சை நிறத்தில் வண்டி தகதகவென மின்னியது. பக்கவாட்டில் வெள்ளைப்புறா 2 ஓவியம், கடல்புறா என்று பெயரிடப்பட்டு இருந்தது. வண்டி முழுவதும் அலங்கார விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. புதிய வண்ண தொலைக்காட்சி சிடி பிளேயர் பொருத்தப்பட்டிருந்தது. கணேசன் வலது காலை வைத்து ஏறினார். முகப்பில் இருந்த சரஸ்வதி விநாயகர் லட்சுமி படத்திற்கு கிளீனர் பையன் வாழை இலையில் சுற்றி வைத்திருந்த மல்லிகை சரத்தை சூட்டினார். ஊதுபத்தி ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டினார். குமரன் தொட்டு கும்பிட்டு கொண்டான். குமரா, பாட்ட போடு. சில நிமிடங்களில் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என மெல்லிய இசை வெள்ளம் சூழ்ந்தது. பயணிகளும் ஏறத் தொடங்கினர். ஓரிரு இருக்கைகள் தவிர அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருக்க சரியாக அதிகாலை 5:55 மணிக்கு பேருந்தின் முதல் ஓட்டத்தை துவக்கினார் கணேசன். பேருந்து நிலையத்தை சுற்றி கொண்டு சாலையில் பயணித்தது வண்டி. குமரன் பயணச்சீட்டு கொடுக்க துவங்கினான். இந்த பேருந்து இடையில் எங்கும் நிற்காததால் அங்கங்கே ஏறுவோரும் இறங்குவோரும் இல்லை. பயணச்சீட்டு ஒருமுறை தந்துவிட்டால் போதும், பின்னர் வேலையே இல்லை. தனது இருக்கையில் வந்து உட்கார்ந்த குமரன் அலைபேசியை எடுத்து அம்மாவை அழைத்தான். அம்மா, சாமி படத்துக்கிட்ட சம்பள கவர் வச்சிருக்கேம்மா, அதை எடுத்து அப்பா கிட்ட தந்துட. சரிப்பா, நேரத்துக்கு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு பணத்தை எடுத்து சென்று கணவரிடம் கொடுத்தாள். வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு எண்ணி பார்த்தார் அவர். கனகம், உன் பிள்ளை யாருக்கோ தானம் பண்ணியிருக்கான். ஏங்க, குறையுதா? ஆமா, 1000 ரூபா. ஏங்க, அவனுக்கு ஏதாவது செலவு இருக்காதா? அப்படி பண்ணனா பரவாயில்லையே, யாராவது கண்ண கசக்கினா போதும், உடனே கையில் இருப்பதை தந்துடுறானே. சரி விடுங்க, எழுந்து வேலையை பாருங்க என்று பேச்சை நிறுத்தினாள் அம்மா. குமரனை பொறுத்தவரையில் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், யாரும் யாரையும் துன்புறுத்துவது கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அதிகம். அதனால் அவன் எதிர்கொள்ளும் சங்கடங்களும் ஏராளம்.
ஆனால் அதற்கெல்லாம் அவன் வருத்தப்படுவது கிடையாது. நேற்று இரவு முதலாளியிடம் அன்றைய வரவு செலவு விவரங்களை ஒப்படைத்துவிட்டு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு கணேசனும் குமரனும் திரும்பும்போது சிக்னலுக்காக காத்திருந்தனர். அப்போது ஒரு ஆள் தரையோடு தேய்த்து

நகரும் பலகையில் வந்து, ரெண்டு நாளா பட்டினி சார், தயவு பண்ணுங்க குமரா, சிக்னல் விழுந்துடுச்சு, கிளம்பு என்ற கணேசனின் குரலை கேளாமல் சம்பள கவரிலிருந்து 2 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். குமரா, இவனுக்கு கையும் காலும் நல்லா இருக்குது, ஏமாத்துறான். இருக்கட்டே, டென்ஷன் ஆகாதீங்க. இது இப்படி என்றால், போன மாதம் ஓட்டுநர் வீரையன் மனைவி ஸ்டாண்டுக்கே வந்துவிட்டாள். கணவன் ஒரு வாரமாக வீட்டிற்கு வரவில்லை, குடித்து உடம்பை கெடுத்து கொள்கிறான், சம்பளமும் தருவதில்லை என்று சண்டை. என் இஷ்டம், நான் இப்படித்தான் இருப்பேன். அப்ப நாங்க என்ன வர்றது? போடி, கூட கூட பேசிக்கின் இருக்கிற என்று ஓங்கி அரைந்து தள்ளினான் வீரையன். அவள் தடுமாறி விழுந்தாள். குமரனுக்கு கோபம் எப்படித்தான் வந்ததோ? வீரையனை 2 அடி போட்டு கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறிய, வெக்கமா இல்ல என்றான். இது போதாதா? ஏண்டா சின்ன பையன், நீ சொன்னா நான் கேட்டுக்கணுமா என்று சண்டை பெரிதுமானது, சமாதானமும் ஆனது. அதன் பின் 5000 ரூபாயை தந்து குமரன் அவர்களை வழி அனுப்பி வைத்தான். வீரையன் மனைவி, தம்பி நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தி போனாள். இப்படி பல நிகழ்வுகள், சிலதில் அவமானப்பட்டதும் உண்டு. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருக்க மாட்டியா என்று அப்பா கோபித்து கொண்டிருக்கிறார். மதிய உணவு வேளை வீரையன் வந்தான். எங்கண்ணே, ஒரு வாரமா ஆளையே காணோம். கணேசா, ஒரு விவகாரம். வேண்டாத கும்பலை வண்டியில ஏத்தி வம்பா போச்சு என்று அவனிடம் ரகசியமாய் பேசிவிட்டு, ஏம்பா நம்ம குமரனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு என்று சொல்லி போனான். மாலை 6 மணிக்கு பக்கத்து டவுனுக்கு வந்தாயிற்று. 1 மணி நேரம் ஓய்வு இருக்கிறது. 7 மணிக்கு தான் அடுத்த புறப்பாடு. குமராவா, 2 பஜ்ஜியும் காப்பியும் சாப்பிட்டு வரலாம் என்று கணேசன் பேருந்து நிலையத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார். கணேசனுக்கு குமரன் மீது அலாதியான பாசம். நல்ல பையன், எப்படியாவது அவன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர். இவர்கள் திரும்பி வரும்போது பயணிகள் காத்திருந்தனர். வண்டி புறப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. 10 இருக்கைகள் காலியாக இருந்தன. சரியாக 7:10 வண்டியை எடுத்தார் கணேசன். அந்த நேரத்தில் திமு திமுவென ஒரு கூட்டம் ஓடி வந்தது. பேருந்து நிலையத்தின் பளீரென்ற விளக்கொளியில் அவர்களை பார்த்தும் நிறுத்தவில்லை கணேசன். அண்ணே ஏத்திக்கலாம். வேணாண்டா, வீரையன் சொன்னவங்க தான் இவங்க. அண்ணே ஏத்த தாழ்வு பார்க்க கூடாது. பதிலே சொல்லாமல் வண்டியை நகர்த்தினார் கணேசன். அந்த நேரம் வேறொரு பேருந்துக்கு வழிவிடுவதற்காக சற்றே நிறுத்தினார் கணேசன். அதே கூட்டம் ஓடிவர குமரன், இது ஏசி பஸ், டிக்கெட் விலை அதிகம், எவ்வளோ நாளும் தருவோம், நீ கதவை தர என்றான் ஒருவன். குமரா திறக்காதே என்ற கணேசனின் குரலை லட்சியம் செய்யாமல் கதவை திறந்தான். 4 பெண்களும் 5 ஆண்களுமாக 9 பேர் ஏறினர். அவர்களுக்கு டிக்கெட் தந்து பணம் வாங்கி கொண்டு வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்தான் குமரன். பேருந்து வேகம் எடுத்தது. சிடி பிளேயரில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. 30 மணி நேரம் சென்றிருக்கும். பயணிகள் தூங்க ஆரம்பித்தனர். பளீரென்ற விளக்குகள் நிறுத்தப்பட்டன. மெல்லிய விளக்கொளி பரவிக்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு குரல், ஐயோ மேல வந்து விடறானே என்று அலறினாள் ஒரு பெண். சரிமா சரிமா என்று எழுந்து நடந்தான் அவன். குமரன் பளீரென விளக்குகளை எரிய விட்டான். யோ, கண்ணு கூசுது, லைட்டை நிறுத்து. அதெல்லாம் முடியாது, பேசாம உன் இடத்துல போய் உட்காரு. குடுமி வைத்திருந்த ஒருவன், யோ கண்டீட்டரு, பாட்ட மாத்து. உடனே எல்லோரும் கோரசாக, யோ கண்டீட்டரு, பாட்ட மாத்து என்றனர். குமரன் எழுந்து சென்று, இதை பாருங்க, பாட்டே வேணாம், நிறுத்திடறேன், அமைதியா இருங்க. இதோ பாருடா, இவரு சொன்னா நாம கேட்டுக்கணுமா? குமரன் பாட்டை நிறுத்தி விட்டான். ரோஸ் நிறத்தில் சில்க் சட்டை போட்டு கொண்டிருந்தவன் தன் வசத்தில் இல்லை. வா மைனா, நாம பாடி ஆடலாம் என்று எழுந்தான். வாய்க்கு வந்த பாட்டுக்களை பாடிக்கொண்டு ஆடினான். கூட வந்தவர்களும் ஜோடி ஜோடியாக ஆடத் தொடங்கினர். பின்னால் இருந்தவர்கள் ஆடிக்கொண்டே பேருந்து முழுவதும் சுற்றினார்கள். மற்ற பயணியர் முகம் சுளித்தனர். சில்க் சட்டைக்காரன், மாமு நீயும் வாரியா, ஆட வாங்க அண்ணாத்தே என்று ஒருவரை எழுப்பினான். ஒருவன் தள்ளாடுவது போல மற்ற பெண்களின் மீது விழுந்தான். வெற்றிலை பாக்கு எச்சிலை சக பயணிகள் மீதும் எல்லா இடங்களிலும் துப்பினார்கள். கணேசன் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு, டேய் ஒழுங்கு மரியாதையா இறங்குங்க என்றார். அவர்கள், இறங்க முடியாது, இப்ப இன்னா பண்ணுவ, இப்ப இன்னா பண்ணுவ மாமு என்று கைத்தட்டி சிரித்தனர். ஒருவன் குமரனின் தோளில் மாட்டியிருந்த லெதர் பையை இழுத்தான். டேய் விளையாடுறியா என்று கை ஓங்கினான் குமரன். அவ்வளவுதான், அந்த கூட்டமே சுத்தி பந்தாடி விட்டது. உதடு கிழிந்து ரத்தம் ஒழுகியது. சட்டை கந்தலாகி போனது குமரனுக்கு. அதற்குள் கணேசன் வழியில் இருந்த காவல் நிலையத்திற்கு சொல்லிவிட்டார். அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு ஜீப் வந்து நின்றது. ஆண் பெண் அத்தனை பேரையும் 2 தட்டு தட்டி இறக்கி கொண்டு போனது. வேணாம் ஜாமி, உற்றுங்க இனிமே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற

0: தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு

0: பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை வியாதிக்கான யோகா பண்றதுனால உள்ள நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய் அதிகரித்து வரும் தொற்றாத நோயாகும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நமது உடலில் கணையம், அதாவது பேங்க்ரியாஸில் இருந்து உற்பத்தியாகும் இன்சுலின்கிற ஹார்மோன் குறைபாடு அல்லது இன்சுலினோட செயல்பாடு குறைவா இருக்கிறதுனால இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. செல்கள், திசுக்கள் அதனை யூஸ் பண்ண முடியல. இதுவையே நம்ம நீரிழிவு நோய் என்றோம். இந்த டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இன்சுலின் ஊசி அல்லது மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டு சர்க்கரை அளவை குறைச்சுக்கிறாங்க இல்ல நிறுத்திக்கிறாங்க. ஆனா பல பேருக்கு இதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இது மட்டும் போதாது, இதனுடன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றம் ரொம்பவும் அவசியமான ஒன்று. வாழ்க்கை முறை மாற்றம்னா என்ன பார்த்தோம்னா, அது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பயிற்சிகள் மேற்கொள்ளுவதுதான். இது ரொம்பவும் முக்கியம், டயபெட்டிக்க கண்ட்ரோலா வச்சுக்கணும். இப்படி செய்யறதுனால நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். அதனால உடற்பயிற்சி மிகவும் அவசியம், உணவு கட்டுப்பாடும் அவசியம். உடற்பயிற்சினா அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங், இது கூட யோகா பயிற்சியும் பண்ணாங்கன்னா அதனால உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஒரு சில யோகாசனம் சக்கர வியாதிக்காக பேசிக்கா வந்து இன்வெர்டட் போசஸ் வாங்க, அப்புறம் மூச்சு பயிற்சி ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங் அந்த மாதிரி இருக்கு, நீங்க சென்டருக்கு போனீங்கன்னா சொல்லி தருவாங்க. தியான பயிற்சி, அடுத்தது ரிலாக்ஸேஷன், தளர்வு பயிற்சி, இதெல்லாம் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் இவங்க செய்யறதுனால பல நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடியும். இது HbA1c மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 6-7 வச்சுக்கிட்டாங்கன்னா அது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்படும், தானியங்கி நரம்பு மண்டல செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ளும். இதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இதுதான் எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு நரம்பு. இந்த செயல்பாட்டை சீரா வச்சுக்கிறதுனால சர்க்கரை வியாதியை நம்மளால கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். மேலும் சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளை தாமதப்படுத்தவோ அல்லது தடுக்கவோ முடியும். இதோட இல்லாம உணவு கட்டுப்பாடுலயும் அவங்க கவனத்தை செலுத்தணும். அதிகமான ஃபைபர், நார் சத்து உள்ள உணவு, புரத சத்து உள்ளது அதிகமா எடுத்துக்கிட்டு மாவு சத்தை நம்ம உணவுல குறைத்துக்கணும். இப்படி செய்யறப்போ நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுல அவர்களால வைத்துக் கொள்ள முடியும். யோகாங்கிறது ஒரு துணை பயிற்சி தான், ஒரு அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் தான். முக்கியமானது என்னன்னா, மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து ஊசியை கண்டிப்பா எடுத்துக்கிட்டு அது கூட இது ஒரு துணை பயிற்சி, அர்ஜென்டா தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் அதை கண்ட்ரோலா ரத்தத்துல சர்க்கரை அளவை வைத்துக் கொள்ள முடியும். இதனை எல்லாரும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நலமாக வாழ வேண்டும். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்று நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வாழு வாழவிடு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலை.

0: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்
1: நேரம் 7:30. இனி கேட்கலாம்
2: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒருத்தன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலேருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18 பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லோரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாராம் அந்த ராஜா.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை முகநூல் வழியாக ஆகாஷ்வாணி புதுச்சேரி முகநூல் பக்கத்தில் கேட்டு மகிழலாம்.

0: கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட நாம் இணைஞ்சிருக்கோம். நகருலா நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் உங்களோட செல்லத்தோழி சௌமியா. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தினம் ஒரு அழகிய நகரத்துக்கு நம்ம உள்ளா போயிட்டு இருக்கோம். நம்ம நகருலா நிகழ்ச்சியில் எந்த நகரத்துக்கு போக போகிறோன்னா, அதாங்க இந்தியாவோட மேற்கே அமைஞ்சிருக்க ஒரு நகரம், இந்தியாவின் கலாச்சார தலைநகரம் மற்றும் மகிழ்ச்சி நகரம்னு இதை அழைக்கிறாங்க. ஹோக்லி ஆத்தோட கிழக்கு கரையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்தியாவோட 7வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம். என்ன நேர்களே, எந்த நகரம்னு கெஸ் பண்ணியாச்சா? யோசிச்சுட்டே இருங்க, டக்குன்னு ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து இணையலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரிசை 1215 கிலோ ஹெட்ஸ். இங்கு மனசாகும் லேசா. பாடல் கேட்கலாம் குலேபகாவலி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, கண்டிப்பாக இன்னைக்கு நகரோலா நிகழ்ச்சியில் எந்த நகரம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, கொல்கத்தா மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாம் இன்றைக்கி நகரோலா நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. இது 1773 1911 வரை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக விளங்குச்சு. இந்த நகரம் அதனோட காலனித்துவ காலகட்டிடங்களுக்காக புகழ் பெற்றது. இதன் அடையாள சின்னமான விக்டோரியா நினைவகம் இங்கே ரொம்பவே குறிப்பிடத்தக்கதுன்னே சொல்லலாம். இப்போது விக்டோரியா நினைவகத்தை பற்றி பேசலாங்களா? விக்டோரியா நினைவகம் என்பது மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான புகழ்பெற்ற பளிங்கு நினைவு சின்னமாகும். இது 1906 மற்றும் 1921 இடையில் கட்டப்பட்டிருக்கு. விக்டோரியா மகாராணிக்காக இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்திய பேரரசியாக இருந்த விக்டோரியா மகாராணியை கௌரவிக்கும் வகையில் இந்த நினைவு சின்னம் கர்சன் பிரபுவால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மத்திய கொல்கத்தாவில் ஹூக்ளி நதிக்கு அருகில் இருக்க பரந்த மைதான பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா, தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வகையான ராஜஸ்தான்லேருந்து பெறப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு இது முழுவதுமாக கட்டப்பட்டிருக்கு. இதில் 25 கலைக்கூடங்கள் இடம்பெற்றிருக்கு. மேலும் இதன் மகுடமாக சுழலும் வெண்கல வெற்றியின் தேவதை சிலை விளங்குது. 64 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க இது ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய தலமாகவும் இருக்குது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கொல்கத்தா நகரத்தை பற்றி காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. வரும் பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டெப்னட்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டேர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி பிளஸ் டூ மற்றும் ஐடிஐ முடித்தவர்களாக இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.covo.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். இந்த வேலைக்கு கடைசியாக விண்ணப்பிக்க வேண்டிய மாதம் 29ஆம் நாள். நேர்களை, இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் கொல்கத்தாவும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பளிங்கு அரண்மனை. இது வடக்கு கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அரண்மனை. 19ஆம் நூற்றாட்டை சேர்ந்த இந்த அழகிய கட்டடம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருது. பளிங்கு சுவர்களாலும் தரைகளாலும் சிற்பங்களாலும் பெயர் பெற்ற அரண்மனையாக இருப்பதால் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. 1835ஆம் ஆண்டு ராஜராஜேந்திர முல்லிக் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. அடுத்ததான் இந்திய அரசு காசாலை மற்றும் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் கேட்கலாம் பேட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:53 24 ஆயிடுச்சுக்கு. நகரோலா நிகழ்ச்சியில் இன்றைக்கு கொல்கத்தா மகிழ்ச்சி நகரத்தை பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக இங்கே பார்க்க வேண்டிய இடம், இங்கே புகழ்பெற்ற இடம் இந்திய அரசு காசாலை. அதாவது 1824 கட்டப்பட்ட, 1829 செயல்பட தொடங்கிய இந்த இடம் ஏத்தன்ஸின் பார்த்தினன் கோவிலின் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது கல்கத்தாவோட மின்ட் என்று அழைக்கப்படுது. புழக்கத்திற்கான நாணயங்கள் மற்றும் நினைவு நாணயங்களை தயாரிக்குது. இந்தியாவோட 4 முக்கிய நாணய தயாரிப்பு ஆலைகள் மும்பை, ஹைதராபாத், நொய்டா, கல்கட்டால, இதுவும் ஒன்று. இந்த ஆலையில் தயாரிக்கப்படும் நாணயங்கள் மீது எந்த விதமான மார்க்கும் இருக்காது. அதாவது நோ மின்ட் மார்க் இங்கே அச்சிடப்படும் நாணயங்களை சொல்கிறாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் கேட்கலாம், தேவி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. செயின்ட் ஜார்ஜ் சர்ச், மெட்கால்ஃபே ஹால், தலௌசி சதுக்கம், ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் கேலரி, ஜோன் ஆஃப் த அர்ஜென்ஸ் தேவாலயம், நிஜாமுதீன் தர்கா, இந்தியன் மியூசியம், இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை கொண்டது தான் நம்ம கொல்கத்தா. இதில் மேலும் சவுத் பார்க் ஸ்ட்ரீட்டில் உள்ள கல்லறை, ஏன் ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பூர்வீக வீடு கூட கொல்கத்தா நகரத்தை சுற்றி தான் இருக்குது. அதாவது ஜொரசாங்கா பகுதியில் அமைஞ்சிருக்க ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த மற்றும் வாழ்ந்த இடமாகும். தாகூர் குடும்பத்தின் கலை மற்றும் வரலாற்று ஆவணங்கள், பழைய புகைப்படங்கள் மற்றும் பெங்காலி மறுமலர்ச்சியின் வரலாற்றை பேணி காக்கும் அருங்காட்சியகம் இங்கே தான் இயங்குது. நேர்களை, இன்னைக்கு தகவல் தளம் நகருலா நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போச்சு. கொல்கத்தாவும் ஹூக்ளி நகரத்து மகிழ்ச்சி நகரம் சொல்லக்கூடிய கொல்கத்தா நகரத்தை பத்தி தான் இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சி. ரொம்பவே மகிழ்ச்சியா அமைந்த அந்த நகருலா நிகழ்ச்சி, அடுத்ததா பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு நகருலா நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். அர்மீனியாவில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அந்நாட்டு பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் மற்றும் அவரது கட்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை தொடர்ந்து ஈரானில் சிக்கி தவித்த இந்திய குடிமக்களை அர்மீனியா வழியாக பாதுகாப்பாக மீட்பதற்கு செய்த உதவிகளுக்காக அர்மீனியா பிரதமருக்கு தமது நன்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் வடக்கு பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் இவதே மாகாண கடலோர பகுதியில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருப்பதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை. இதுபோல் வெனிசுலா நாட்டின் யுமேரா நகரில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.5 இது பதிவாகியுள்ளது. முதல் கட்ட தகவலின்படி அந்நாட்டின் தலைநகரான காரகாசில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வழங்கினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடா அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:19. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். மனசுக்கு தீனி போட்டாச்சு நகருளால், அடுத்தது அறிவுக்கு தீனி போடலாமா? தகவல் தளம் நிகழ்ச்சியில் எவ்வளவோ தகவல்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. அதை பற்றின தகவல்கள் தான் உங்களுக்கு இந்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிவிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, 5G அதாவது 5th generation மொபைல் நெட்ஒர்க்லே 5வது தலைமுறை தொழில்நுட்பத்தை பற்றி தான் இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சி ஃபுல்லாக கேட்க போகிறீங்க. இது தற்போதுள்ள 4G நெட்ஒர்க்கை விட பல மடங்கு அதிவேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடிய புதிய உலகளாவிய வயர்லெஸ் தரநிலையாகும். இயந்திரங்கள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற சாதனங்களை மிக குறைந்த தாமதத்தில் ஒன்றிணைக்க இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனோட முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன, இதனோட வகைகள் என்ன, என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதனோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இதனோட அதிவேக இணைப்பு, ஹை ஸ்பீடு தாங்க இதனோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே. எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்மார்ட் ஃபோன். அந்த நெட்ஒர்க் 5G நெட்ஒர்க்கோட உச்சகட்ட பதிவிறக்க வேகம் வினாடிக்கு 20 GBPS அதாவது 20 GB ஒரு செகண்டுக்கு 20 GB வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், பதிவிறக்கம் செய்யலாம். இது 4G விட தோராயமாக 100 மடங்கு வேகமானது. மேலும் 1G டேட்டா வேகமான 2.4 KB ஒரு செகண்டுக்கு 2.4 KB தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது 5G வேகம் 8.3 மில்லியன் மடங்கு அதிகமாக, அதாவது 20 GB ஒரு செகண்டுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், சின்னதாக இருக்கும் ஒரு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்த புதியதில் குட்டியாக பட்டன் ஃபோன் உள்ள

பீரியடில் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணனா அது நீட்டாக ஒரு லைன் போயிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இப்போது ஒரு நொடியில் 20 GB நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம், பதிவிறக்கம் செஞ்சிடலாம். மேலும் 5G நெட்ஒர்க்கில் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பரவில் 1 மில்லியன் டிவைஸ்களோடு இணைக்க முடியும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டுருக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 8:40 நொடிகள். 4G நெட்ஒர்க்கை விட 20 மடங்கு அதிவேகமாக 5G டவுன்லோட் செய்ய முடியும். அதனோட டவுன்லோட் வேகம் 87.5 MB ஒரு செகண்ட். அதாவது 3GB இருக்கக்கூடிய ஒரு முழு படத்தை வெறும் 35 நொடிகளில் உங்களால் டவுன்லோட் செய்ய முடியும். நேர்களே, ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களே, பேட்டை திரைப்படத்திலிருந்து.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவூரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த நினைச்ச

நேர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மதியலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

நேர்களை இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் 5G 5th ஜென்ரேஷன் நெட்வொர்க்கை பற்றி தான் நாம் பேசிகிட்ருக்கோம். அடுத்து இதனோட சிறப்பு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த தாமத நேரம், நாம் கொடுக்கும் கட்டளை இணையத்தை சென்றடையும் நேரம், லேட்டன்சி பீரியட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வெறும் ஒரு மைக்ரோ நொடியில் மட்டுமே இதை கொண்டு போய் சேர்க்குது. இதனால் வீடியோ கால்களும் மற்றும் ஆன்லைன் கேம்களும் எவ்வித தடங்களும் இன்றி உடனுக்குடனே இயங்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. அதனோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் பற்றியும், அதனோட சிறப்பு அம்சங்கள் பற்றியும், அதனோட இடையூறுகள் பற்றியும் தொடர்ந்து பேசலாம் தகவல் தளம் நிகழ்ச்சியில். ஒரு பாடலுக்கு பின் பாடல் கேட்கலாம். டிராகன் திரைப்படத்திலிருந்து

0: யாருக்கும் அஞ்சும், எதற்கும் அஞ்சும். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
1: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேயர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
2: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரை அதில் தான் படித்தேன். இப்போ 7th டுவெல்த்து வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்த்தர் அவுத்தர் ஹவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
1: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே இந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போது போகிறப்ப உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறேன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
2: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுதான் சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் பேசியிருந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக பேசியிருந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு வழியை கொடுத்தது.
1: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலையாக அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஏன்னா மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degree Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களை மூத்த அதிகாரிகள், அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க?
2: ஃபஸ்ட்டு பயிற்சி காட்டி கஷ்டமானது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு சார். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கற்றுக்கிறது, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன அந்த பிசைகளுது, அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம போகிறப்ப உணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டோமான்னு லாஸ்ட் வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degree இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
1: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை. நீங்கள் சொல்ல மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
2: ஒரே வார்த்தை தான் சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறத எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை. நல்லா சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோம் சார். அது
1: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால் அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றது நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
2: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரியில் தான் அந்த ஆர்ட்லரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது 6R. 6R தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறேங்க. நாங்கள் உருவாக்குனது 6R ஒரு ஸ்பெஷல் டீம். அது அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப தான் 19 December 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 AM ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக்ட் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப

0: சிஸ்டில் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சைங்க உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டேன், வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நான் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டர் நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓவுக்கு மோட்டரால் பாஸ் பண்ணேன். மோட்டரலனா வாக்கிட்டாக்கி சொல்லுவாங்க, மோட்டரால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டேன், முன்னாடி கிடக்கேன், கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்ல? இன்னும் 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன், அப்புறம் நானே பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிறதுக்கப்புறம் 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்ன ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோட்டரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளவு தப்பிச்சு அவங்களை தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட் வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தம் ஃபுல்லாக சதஞ்சிருச்சு, கையெல்லாம் இருக்குது, நிறையா மாற்றணும். முன்னா அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. முன்னா கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி RR ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4-5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டேன்னு சொன்னீங்களா, அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் இருந்த டெரரிஸ்ட், அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதேரத்துக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளைகளாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தைய சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும்
0: அப்படின்னு இருந்துச்சு இல்லையா அது எப்படி நீங்கள் அந்த இடத்துல உடனே நீங்கள் சார் மூணு பேருக்கிட்ட நாங்கள் அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேரோ ஒரு ஆளாக தான் இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது அந்த ட்ரோன் மேலே ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்டப்பில் வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேலே எத்தனை ரவுண்டு போடுமே தெரியாது ஏன்னா நம் தெரியாமல் லாஸ்ட்டு வர நின்று அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிறேன். அது தெரியும், தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆகப்போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க, மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்போ டாக்டர் டாக்டர்னு பேசிக்கிறாங்க, இவ்வளோ பிளட்டு லாஸ், எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அது அதான் சார், அதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
0: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்க வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படணும். அங்கே 18-19 வயசில் பிள்ளையை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோத ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கணும், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காக வேண்டியதான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா

0: அப்படிக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், என் மகனை இராணுவத்துக்கு அனுப்புறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குன்னா நான் சொன்னது தான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ள எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, ஃபஸ்ட்டு எந்த கெட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலேஜ்லேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
1: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
0: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்தை இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாள் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இனி அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போய்கிட்டுருக்கு. நீ அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது.
1: இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
0: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஒரு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறப்ப, இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்காக எல்லாரும் நீ அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
1: இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கரா நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப, இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
5: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டும் வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
1: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானன்றதும் யோகாசனன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் அது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
0: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டுல இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பொதுவா நான் இப்ப சொன்ன எட்டு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா யமம், நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த யமம் நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா, பொறுமையா, நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
0: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல, காற்றோட்டமான வெட்ட வெளியில, வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
0: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
1: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
0: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
1: நிச்சயமா
0: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளுவு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதுல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதைவுகள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு.

0: பிரத்யாகாரம் தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி ஒரு மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்போ உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம, நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45 to 55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
1: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
2: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடையிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து கெடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமா அந்த எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடையிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
2: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜை வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது 20 முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம

0: அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
1: இப்போ அந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்களை பராமரிச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருக்கிறது. அந்த காஃபி, டீ, இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க. நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கறிவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும்.
1: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.
1: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில்

அசாவேரி ராகத்தில் அமைந்த ராராமா இண்டிதாகா தியாகராஜா கீர்த்தனையில் கேட்டீர்கள். அடுத்து இனி ஹிரண்மயம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் லலிதா ரூபகதாளம்.

நேரம் 9:39 அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக தூக்கிய திருவடி என தொடங்கும் சுத்தானந்த பாரதி பாடல் ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: நொடிகளில் கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று புதுடெல்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1975 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது.

0: அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. இதில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது மதிப்பெண் பட்டியல் இன்று பிற்பகல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 10:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை முகநூல் பக்கத்தில் போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் போஸ்ட் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல் அதனுடைய படம் என்னன்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் ஒளிபரப்ப ரெடியாக இருக்கோம். உங்களோட பிடித்த பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. முதல் பாடலாக ஒலிக்க வருவது ராஜன் சுப்பிரமணியம் அவர்களுக்காக 1000 நிலவேவா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில்.

ஒட்டுகிறோம் நேர்களை. இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு வாழ்வு வாழவிடு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். உங்கள் பொன்னான கருத்துக்களை பகிரலாம் நேர்களே. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவர்களுக்காக பொம்பளை மனசு திரைப்படத்திலிருந்து. அட்டகாசமான காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. காலை வணக்கம் ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ வருகிறது தியாகராஜன் குரலில் பொம்பளை மனசு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:12 6 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், நேர் விருப்ப பாடல்களை முகநூல் வழியாக. அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது ராஜபாளையம் பிரபுவீரா அவர்களுக்காக உன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இணைந்து கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

ஒட்டிக்கிறோம் நேர்களே. இன்று காலை 11:02 இருக்கு. நேர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ வாழவிட. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். உங்கள் பொன்னான கருத்துக்களை பகிரலாம் நேர்களே. அடுத்ததா ஒரு ஹிந்தி நேயர் மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி அவர்களுக்காக பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவர்கள் கேட்ட பாடல்கள் நண்பர்கள் திரைப்படத்திலிருந்து. குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், வளவனூர் பாரத் பாண்டியன், கன்னியாகுமரி சகாதேவன் விஜயகுமார், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார் இவர்களுக்காக பாடல் வருகிறது நண்பர்கள் திரைப்படத்திலிருந்து. கே சித்ரா மற்றும் சதீஷ் குரல்களில்.

நேரம் 10:24 58 நொடிகள். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கோவை மாவட்டம் புதூரிலிருந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா குரல்களில்.

0: நேரம் 10:36 கேட்டால் இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டுக்கிறவர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்களுக்காக ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு தானே.

0: பாருங்க.
1: காதலிலே தோன்றியுற்றால் கண்ணி ஒதுக்கி.
0: ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லிக் கொடுக்கறேன்.
1: சொல்லுங்க.
2: கண்ணி கண்ணி.

நேர்கள் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியிலே 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியிலே 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ வாழ

நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். உங்கள் பொன்னான கருத்துக்களை பகிரலாம். கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டுக்கிறவர் ராமகிருஷ்ணன் குடும்ப கொண்டான்லருந்து, நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

நேரம் 10:45. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா மற்றும் நன்னிலம் நாராயணன் அவர்களுக்காக.

நேரம் 10:49 36 நொடிகள். கேட்டாலே நீக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக ஆளுக்கொரு ஆசை திரைப்படத்திலிருந்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுக்காக.

நேரம் 10:52. கேட்டாலி இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக நன்னிலம் நாராயணன் அவர்களுக்காக.

ஒலித்த பாடல் தூத்துக்குடி சி சுப்பிரமணியம் அவர்களுக்காக. நேர்களின் நேரமின்மை காரணமாக இன்னைக்கு ஹிர்மானி வர்மா, மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, சூரியமூர்த்தி கோவூர், காட்டூர் சிவகுமார் இவர்களுக்கு பாடல் அளிக்க முடியல. நாளைக்கு இதே நேரத்தில் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசி பாடலாக ஒலிக்க வருவது குருவி திரைப்படத்தில் இருந்தது.

0: நடப்பது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்டுள்ள பேரழிவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெனிசுலா அரசிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நிலநடுக்கத்தால் தங்களின் அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்தியா ஆதரவாக துணை இருக்கும் என்றும், வெனிசுலாவிற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நாட்டின் முதலாவது ஈசி கனெக்ட் விமான சேவையை இன்று தொடக்கி வைத்தார். டெல்லி வழியாக வாரணாசியை உலக நாடுகளுடன் இணைக்கும் இந்த ஹப் அண்ட் ஸ்போக் விமான சேவை இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் சர்வதேச நாடுகளுடன் மிக எளிதாக இணைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, இந்த புதிய ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் குடிமக்களின் பயண முறையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கைலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக

0: ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:07. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தலைப்பில் பேச போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு உயிரினமும் வந்து இந்த உலகத்தில் வந்து தலை காற்றதே வந்து வாழறதுக்காக தான் இல்லை, ஒரு ஒரு உயிரினமும் பிறப்பெடுக்கிறதுன்றது வாழணும் அப்படின்றது தான். ஸோ வாழணும், வாழவும் விடணும், இதுதானே இன்றைய ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் அதுவாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு இதை வந்து ஒரு சின்ன ஒரு அலசலில் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், தான் மட்டும் வாழணும், அடுத்தவங்க வாழ்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது. சே, நம்மளும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வச்சு பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு கட்டம். யார் எப்படி வாழ்ந்தால் எனக்கு என்னங்க, நான் வாழ்ந்தால் போதாதா அப்படின்னு இருக்கிறது இன்னொரு கட்டம். ஸோ இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை ஒரு சக்கரத்துக்குள்ளே சுழண்டுட்டுருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் காலையில் தூங்கி எழுந்து இரவு நம்ம படுக்க முடிகிற வரை நம்மளோட வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை பயணம் ஒரு பெரிய நீண்ட ஒரு பயணமாகவே இருக்குது. இப்போது நம்ம மட்டும் வாழலாமா இல்லை அடுத்தவங்களையும் வாழ விடலாமா, அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாழு வாழ விடு இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை பகிர 0413-227-5240-227-5250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோண வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கலா சகோதரி?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா. தலைப்பு சொன்னா
1: வாழு வாழ விடு.
2: வாழு
1: வாழ விடு.
2: வாழ விடுனா சில பேர் நல்லபடியா இருப்பாங்க, சில பேர் இளைஞல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்வதற்கே அவங்க ஒரு மனசே இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி சில குடும்பத்திலயும் அது மாதிரி இருக்கும். மாமியார் மருமகளுக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்துனா மருமகளை எப்படியாச்சும் நம்ம வீட்டை சேர்ந்து இருக்க உள்ள நினைச்சிட்டு நம்ம வாழ விடாம இளைஞ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலயும் அமையிறது இருக்கு. சில வீட்டுல மாமியார் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும், சில வீட்டுல வந்து மருமக டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால ஒரு ஒரு குடும்பத்திலயும் அமையறதை பொறுத்ததுதான் இருக்கு. அதனால நம்மக்குள்ள விட்டு கொடுக்க மனதான் இருக்கணும், அட்ஜஸ்ட் செஞ்சு போகணும். அப்படி இருந்தா சிறப்பா இருக்கும். அந்த
1: விட்டு கொடுத்து அடுத்தவங்களையும் வாழ்ந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தானே, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்ப அவங்களும் வாழ்ந்துட்டு போனா என்ன அப்படின்னு நினைக்கிறதுல தானே நமக்கு சிக்கலே ஏற்படுது. அந்த நினைப்பு தான்,
2: நினைப்பு தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். தாமட்டம் நல்லா எல்லாரும் இன்பட்டு வாழணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதுதான் பிறர் வாழ தாமே தாம் வாழ பிறகு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம நல்லாரும் எல்லாரும் நன்மைகள் நல்லா இருக்கணும், நம்ம ஆண்டவன்ட்ட வேண்டிக்கணும், நம்மளும் நல்லபடியா இருக்கணும். அதுதான் ஒரு வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள்.
1: கண்டிப்பா சார்.
2: ஆமாங்க,
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. உங்க கருத்துக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஓம் சக்தி.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம்.
3: ரெண்டு இப்ப மார் முத்துகிருஷ்ணன்
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது சிஸ்டர், சொல் செயல் சிந்தனை இது மூணுமே நேர் வழியில ஒழுங்கா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா கஷ்டம். நம்மளுடைய அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல், இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சு வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரணும், செய்யணும்னு செஞ்சா முதல் நமக்காக வாழணும்.
1: சரி,
3: அது வீட்டுக்கு வாழணும், அது ஊருக்காக வாழணும் வச்சுக்கோங்களேன். இது வாழ்ந்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த எண்ணங்கள் இல்லாம இருந்தா அவன் எப்படி இருந்தாலும் அடுத்தவங்க, அதாவது சில பேர் வட்டி விடுத்த மாதிரி வாழ்ப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து அடுத்தவங்க எப்படி கிடைக்கலாம், எப்படி செய்யலாம், அந்த எண்ணத்துல போவாங்க. அந்த எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா உலகம் இன்னைக்கு இருக்கு சிஸ்டர்.
1: கண்டிப்பா இன்னைக்கு இல்ல, அது என்னைக்குமே இருந்துட்டே தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட மனநிலைய பொறுத்து தான் மாறுபடுது இல்லையா?
3: அதனால ரேடியோ கேட்டேன், அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்தீங்க.

0: அவங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய ஆன்மா தான் சாந்தி அடையணும், அந்த இருக்கவும் நல்லபடியா குணம் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம கால மனசுக்குள்ள பிரயாணம் பண்ண
1: வச்சுங்களேன்.
0: அந்த எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கணும் சார், அந்த எண்ணங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் சார்.
1: பெரும்பாலுமே பரவலா இருக்கிறதே அந்த எண்ணம் தானே மனிதர்களுக்குள்ள இருக்கு.
0: அதுக்கு முடியலாம் அதுக்கு மத்தியில நம்ம ஒழுங்கா வரணும். அடுத்தது பக்கத்தார் வந்து
1: என்ன
0: பண்றாங்க, அதை வாங்கி பாத்துட்டு தண்ணி தண்ணி வீட்டு வாட்டை வீட்டுல போவாங்க, வீடு அப்படி எரியும் வச்சுக்கலாம். உடனே அம்மா அக்கான பண்ணுவாங்க, ஐயோ தம்பி என்ன மன்னிச்சுடுற தம்பி, இந்த என்னமே வரக்கூடாதுக்கா, ஏன் உங்களுக்கு வருது, வரக்கூடாது வரக்கூடாது, நான் சாமியார் ஆகிட்டேன், நீங்க அக்கா தங்க அக்கா தம்பியோட கிடையாது பண்ணி தெரியுதா.
1: சரி ஓகே, அதனால நம்மளும் வாழணும் அடுத்தவங்களையும் வாழ விடலாம் நல்ல இடத்தோட.
0: நன்றி நன்றி, வாய்ப்பு நன்றி
1: நன்றி சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரறிவு ஜீவன்லேருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் இன்றைக்கி எல்லாருமே ஒரு போட்டியில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போட்டி, அவங்கவுங்க வாழணும், அவங்கவுங்க வாழறதுக்கு என்ன மாதிரியான சூழலை இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தெரியுது. ஏதோ ஒன்று கொன்று இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து நசுக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தான். ஆனால் மனிதர்களாக பிறந்தவங்க ஒரு ஆறறிவு படிச்சிருக்கோம், படித்த மேதைகளாக இருக்கும் அப்படின்னும் போது நமக்குள்ளே ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து வாழு வாழவிடு, இதுக்கு நேரடி அர்த்தமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல், யாருக்கும் நம்மளோட இடர்பாடுகள் இல்லாமல் வாழ வைக்கணும், நம்மளும் வாழணும், நமக்கும் யாரும் எந்த தீங்கும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை கேட்டுட்ருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0414227520 2275250 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
2: வாழ்க்கை வந்து கடுமையான போராட்டம் மட்டும் கிடையாது, ஒரு கடுமையான சவால் கூட சொல்லலாம்.
1: சரி,
2: அந்த எதிர்கொண்டு அந்த சவாலை சமாளிக்கவே ஒரு ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும் சொல்லி வாழ்க்கை ஒரு வரையறை பகுத்து வகுத்து வாழ கத்துக்கணும். நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நம்ம கிட்ட மிகுதியா இருந்தா மட்டும்தான் நாம மற்றவருடைய வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் நம்ம உரிய தகுதியாளர்களை நம்மளை மாற்றிக்கும். அந்த தவறான கண்ணோ, தவறான செய்தி, தவறான கருத்து, தவறான சிந்தனைங்கிறது கிராமங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகமா இருக்கு.
1: கிராமங்கள் மட்டும் அப்படின்னு இல்லை, இல்லை கிராமங்கள் அப்படின்னு நம்ம வந்து அதை தனித்து பிரிக்க வேண்டாம். பொதுவாகவே மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் வந்து மிகையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம்.
2: விமர்சனம் பண்றது அவங்க எப்ப கீழ்நிலைக்கு வருவாங்க சொல்லி அதுக்கான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கிடைக்கிறது, தவிர்க்கப்பட்டா மட்டும்தான் அவங்களும் அவங்களை சார்ந்த சந்ததிகளும் எதிர்காலத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும்.
1: ஓகே, அடுத்தவங்க வந்து வீழ்ச்சி அடைகிறத பார்த்து அடுத்தவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் நலிவுறுது, கெட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோட பாக்குறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒரு
2: ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்குது, கண்காணிக்குது.
1: தவறான கோணத்துல
2: சிந்திக்கிறதும் தவறான கோணத்துல இந்த பார்வையை கொண்டு போறதும் இது தவறுங்கிறது இப்ப இருக்கிறவங்க
1: அவங்க
2: ஒரு கார்ல பிரயாணம் பண்றாங்க, அவங்க ஒரு மூணு நாலு

0: இடத்துல காலி மடம் வச்சிருக்கிறாங்க, வீடு வச்சிருக்காங்க, நிறைய 30 காணி 40 காணி சொத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து நான் பராமரிப்பட மாட்டேன். நமக்கு வாய்ப்பு எழுவோ அதுதான் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி.
1: கரெக்ட்.
0: இப்ப ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை என்னுடைய மகனுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. சொன்னா அந்த நல்லமும் எண்ணமும் நல்ல செயலும் மட்டுமே எங்களை வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்கு.
1: ஓகே, சிறப்பு சார், நன்றி உங்க கருத்து.
0: நாம சரியான குழந்தை வாழ்க்கையை கொண்டு போல நல்ல ஒரு வாழ்க்கையை, அற்புதமான அருமையான வாழ்க்கையை வாழ சம்பாத முடியும். நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
1: நன்றி சார்.
0: காத்திருக்கிறோம்.
1: நன்றி, நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: மேம். எப்பொழுதுமே நம்ம சிறப்பாக வாழ்க்கை எப்படிங்கறத வாழணும் மேம். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எப்படிங்கறத வாழணும். நம்ம கஷ்டத்திலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே உழன்று சிக்கி தவிக்க கூடாது. நிறைய பேர் ஒரு குட்டி சின்ன சின்ன பிரச்சனை கூட தங்களுடைய தலையில எடுத்து போட்டுக்கிட்டு வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப கடினமான பாதை அப்படின்ட்டு நினைச்சு வருத்தப்படுவாங்க மேம். ஆனா அந்த வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா துக்கமா இருக்கா அப்படின்ட்டுன்னு நமக்கு பாதையை அமைச்சு கொடுக்கும். இப்போ ஒரு குட்டி விஷயத்த கூட நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது எளிமையான வாழ்க்கையா அல்லது கடினமான வாழ்க்கையா அப்படிங்கறது இருக்கு மேம். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தனி பாதை அப்படிங்கறது அமைச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிக்கணும். வாழ்க்கையில சில சறுக்கல்கள் வரும், அதை நம்ம சமாளிக்கணும். வாழ்க்கையில சில தோல்விகள் வரும், அதையும் சகித்து கொள்ளணும். அதை ஒரு அனுபவ பாடமாக கத்துக்கணும். எனக்கு வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நொந்து கொள்வதை விட நொந்து கொள்ளாத அளவிற்கு வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும்.
1: நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா வாழவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தானே நம்மளோட புலம்பலே அதிகமா இருக்கு.
2: அதுவும் இருக்கு.
1: நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மள இப்படி வாழ விடாம பண்றாங்க அப்படின்னு ஒரு புலம்பல் நம்ம போய் எல்லாருமே நம்ம அதை அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த புலம்பல் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும்.
2: ஆமா, உண்மைதான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கு. காரணம் நம்மள வந்து மத்தவங்க முன்னாடி வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறோம். இப்ப வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன நினைக்கிறேன், ஏன் மாதிரி வாழ்க்கை அவங்க வாழறாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். இப்ப நீங்க ஒரு அருமையான வாழ்க்கை சொல்லுங்க, நம்ம வாழணும், மத்தவங்களே வாழ விடணும். ஏன்னா யாருக்கு எந்த சமயத்துல நம்ம குழி பறிக்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம வாழ மாட்டோம். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பாதை அவங்க தீர்மானிக்கிறது தான். அவங்க சிறப்பா பயணிச்சுட்டு போட்டோம், அவங்க சிறப்பா பண்ணட்டும், அவங்க சிறப்பா இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து பொறாமைப்படாம அவங்க வாழட்டும், வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்பாடுகளை சிறப்பா செஞ்சோம்னா நாமளும் உயர்வோம், மற்றவங்களையும் உயர வைப்போம். சோ சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு கெடுதி பண்ணாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க வாழுங்க, அதுவே உங்களுக்கு பல மடங்கு நன்மை வாழ்க்கையில கொடுக்கும்னு அந்த எண்ணப்பாடுகளோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா.
1: சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேம்.
1: வாழு வாழ விட, இந்த தலைப்பை வந்து ஏதோ ஒரு ஒத்த வரையில நம்ம வந்து கடந்துடவே முடியாது. பாருங்க, வாழு அப்படின்னு சொல்லும் போதே உனக்கான வாழ்க்கையை நீ அழகா வாழ்ந்துட்டு போ அப்படின்றது தான். எந்த வித பொறாமை இல்லாமல் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது எனக்கு போதும், இது போதுமான அளவுக்கு தான் வாழ்க்கையா இருக்கு, இதை வச்சு நான் திருப்தி பட்டுப்பேன் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம முதல்ல வாழ கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதை தவிர்த்து நம்ம பார்வையை கொஞ்சம் அப்படி அங்கே இங்கே அலமோத விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாரையுமே பார்க்கும்போது நமக்கு இவங்கள மாதிரி நம்ம ஏன் வாழலை, இவங்கள மாதிரி நம்ம இருக்கலாம்ல, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு தடுமாறது நம்ம வாழ்க்கையிலேருந்து முதல் அடியை அங்கே சறுக்கிடும். அப்புறம் எங்கே நம்ம வந்து படி ஏறுறது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏறி போகணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல் என் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழணும், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு சுதந்திரம் இருக்குது, என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு வாழணும் அப்படின்றத வாழணும். அடுத்தது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களோட செயல்பாடுகளில் நம்ம குறுக்கிடாமல் அவங்களோட போக்கில் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவங்க செயல்படக்கூடிய விதத்திலேயே செயல்பட வைத்தோம் அப்படின்னா அது அவங்கள வாழ வைக்கிறதா இருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து.

உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் டயல் பண்ணலாம் 04132752 4022752 50 என்ற நம்பருக்கு. இப்போ ஒரு பாடல் கேட்டது பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:19 நேர நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தலைப்பில் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வாழ் வாழவிடு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கள் சார்.
1: மகிழ் விட்டு மகிழ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்பொருளாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வாழ வைத்து வாழவிடு.
0: அதை மாற்றாக நம்ம இதை சொல்லிக்கிறோம்.
1: ஆமாம், இதை சொல்லிக்கலாம். மகிழ் விட்டு மகிழ் அப்படின்னு சொத்தொடுக்கு தக்கவாறு இதை வாழ வைத்து வாழ் அப்படின்னு.
0: சரி,
1: இது சாதாரணமா இன்றைய காலகட்ட மனித நிலையில அப்படிமா பார்த்தா விழுக்காடு குறையும். எல்லாருமே இதே பண்போட இருக்க முடியாது. ஒரு உயர்ந்த பண்பு, அந்த உயர்ந்த பண்பு எல்லாருக்கும் வருமானு பார்த்தா வராது. ஏன்னா சுயநலம் மிகுந்த காலங்கள், பொதுநலன் சார்ந்த சிந்தனை அவரவர் எண்ணத்துக்குள் இல்லாத சூழல். அதனால தனக்கு மட்டும் இது கிடைச்சா போதுன்னு ஒரு விலங்கில நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை விலங்கின நிலையில கூட ஒப்பிட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உணவுக்காக மட்டும்தான் தனக்கானதை சேகரித்து சாப்பிடும், பிறருக்கு கொடுக்காம. அதன் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடும். ஆனா நாம கூடுதலா என்ன பண்றோம், அதுல இருந்து மாறுபட்டு அந்த உணவை கூட குளிர்சாதன நிலப்பெட்டியில வச்சிருந்து மறுநாள் பயன்படுத்திக்கிறோம். இன்றைய நிலை பேசுவது மட்டுமே பகுத்து அறிவுங்கிறத சிந்தனைக்கு வராது. பேசுவது மட்டுமே ஆறாவது அறிவுங்கிறது நிலைக்குள்ள வராது. அந்த அந்த பேசி பேசி பகுத்து பார்த்து அதை பயன்படுத்துறதுதான் அந்த ஆறாவது அறிவு. அதுதான் வள்ளுவன் சொல்றாரு, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலைங்கிறார். அப்போ என்னன்னாக்க, பன்மைக்கு வராரு. உணவு உயிர் வாழ உணவு வேணுங்கும் போது அந்த உணவே வந்து நீங்க பன்மையால நிகழ்ச்சியில நடந்துக்கணும் அப்படிங்கும் போது, பிறர் உயிர் வாழ்வதற்கு நாம உணவு கொடுக்கணுங்கிறது அர்த்தம் அதுக்கு. அப்போ பிறரை வாழ வைக்கிறதுக்கு நீ வாழ வைக்கணுங்கிறது. அதுக்குதான் இன்னொரு குரல் சொல்றாரு, அற்றார் அழிபரிசி தீர்த்தர் அகதொருவன் பெற்றார் பொருள் வைப்புலின்னு போடுறாரு. அப்ப பிறரோட பசிப்பிணியை போக்குறதுக்கு வேணாதான் வள்ளலார் அதை கையில எடுத்து

அது மாதிரி மனித வாழ்க்கையில எல்லாமே எனக்கு தான சொல்லி ஒரு சுயநல போக்குள்ள தனக்கு மட்டுமே சேர்த்து கொள்ளும் போது அங்கே பிறர் வாழ்க்கைக்கு உண்டான வாழுதல் நிலை இல்லாம போகுது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எவ்வளவோ உணவு உற்பத்தியை கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு நம்ம விரயம் பண்றோம். நம்ம ஒவ்வொரு உணவு விரயம் பண்ண ஏதோ ஒரு மூலையில பசிக்காக ஏங்கி உயிர் விடுற உயிரினங்கள் இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம அதை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடுற உணவை கூட வீணாக்காம இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு ரெண்டு வரி தலைப்புங்கிற மாதிரி போக முடியாது. இதுல உள்ள போக போக போக அந்தந்த நிகழ்வுக்கு தவிர ஆயிரம் விடயங்கள் அதுல இருந்து நம்ம எடுத்து கையாண்டு பார்க்கலாம். ஏதாவது வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியிலும் கவிஞர் மாதிரி வரி எழுதுறான். அப்படின்னா பிறரை வாழ வைத்து நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னாக்க அந்த வாழ்வியல் நிலையை வந்து அது இதுக்குதான் நேரடியா பார்க்கும்போது வள்ளுவம் சொல்றதுன்னா அறம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை நம்ம நேரடியா கையில எடுத்துக்காத நிலையில இருக்கோம். அனைவரும் அறம்ங்கிற ஒரு நிலைக்குள்ள வாழ்ந்துட்டா பிறரை வாழ வைக்கக்கூடிய

0: வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியிலும் கவிஞர் மதுரை வரி
1: எழுதுறான்.
0: அப்படின்னா பிறரை வாழ வச்சு நம்ம வாழ்ந்தோம் சொன்னாக்கா அந்த வாழ்வியல் நிலையை வந்து அது இதுக்குதான் நேரடியா பார்க்கும்போது வள்ளுவம் சொல்றதுன்னா அறம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை நம்ம நேரடியா கையில எடுத்துக்காத நிலையில இருக்கோம். அனைவரும் அறம்ங்கிற ஒரு நிலைக்குள்ள வாழ்ந்துட்டா பிறரை வாழ வைக்கக்கூடிய அந்த விடயங்கள் அதுக்குள்ளே அமைஞ்சிரும். ஆனால் அறமற்ற செயல்களை நாம செய்யறதுனால தான் பிறர் வாழ்க்கையும் நாம வாழ்க்கையும் ஒன்னா நினைச்சுக்கிட்டு நாம மட்டும் வாழ்ந்தாலே போதுங்கிற நிலையில இன்னைக்கு சராசரி வாழ்றோம். ஒண்ணு இல்லம்மா, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இப்ப இந்த நீரை பத்தி நம்ம பேசுறோம் இல்லம்மா, தண்ணீரை நம்ம வந்து வீணாக்குறோம், அந்த தண்ணீர் போற கூடிய நிலைகளை வீணாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: அந்த உயிரினங்களை நம்ம வாழ விடல அப்படின்னு
0: தான் சொன்னீங்க. கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அப்போ பிற உயிர், அப்ப இந்த தண்ணீர்ங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, தாவரங்கள்ல இருந்து பெரும் மரஞ்செடி கொடிகள்ல இருந்து அங்க இருக்கிற புல் பூச்சி பூண்டுல இருந்து அங்க இருக்கிற பறவை இனத்து விலங்கு இனத்துல இந்த நீர் ஆதாரம் தேவை. ஆனா நாம என்ன பண்றோம், பிறரை வாழ வைக்கிறோம், அவனுக்கும் அவனுக்கும் ஏத்தாப்ப வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பணம் பரிமாற்றமா வாழ்க்கை வாழ்க்கை அது இல்ல. அந்த நீராரத்தை நம்ம வந்து நாசம் பண்ணா என்ன ஆகுது, நம்மள நீராரத்தை தாண்டி சார்ந்திருக்கிற அத்தனை உயிரினங்களும் இல்லாம போகுது இல்ல?
1: கண்டிப்பா. ஏன்னா
0: அப்ப நம்ம வாழ வைக்கிறதா என்ன செய்யணும், அடிப்படை விஷயத்துல இருந்து ஒரு மனிதனை வந்து அந்த ஒழுக்கத்தையும் அறத்தையும் தனி மனித வாழ்க்கையோட கடமையும் அதோட உறுதியும் நினைச்சு வாழ்ந்தா தான் வாழ்ந்த மாதிரியே பிறரையும் வாழ வைக்கலாங்கிற நல்ல செய்தியை சொல்லி விடைபெற்றுக்கிற அற்புதமான ஒரு மேன்மை மிகுந்த தலைப்பை தந்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. வந்தனே ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னார், கண்டிப்பாக அதையும் நான் பேசணுன்னு தான் இருந்தேன். ஒரு நீர்நிலையை நம்ம இன்றைக்கி ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டோம், நமக்கு ஒரு தாகம் எடுக்குது ஆனால் நீரை தேடி ஓட்டுறோம். நம்ம தாகத்தை தீர்க்கறதுக்கு அந்த நீரை நாம் தேடி ஓட்டுற மாதிரி ஐந்தறிவு படைத்த ஈரறிவு படைத்த இந்த ஜீவன்களுக்கும் வந்து அந்த ஓரறிவிலிருந்து அந்த ஜீவன்களுக்கும் நீர் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம், அந்த நேரத்தில் ஏன் நம்ம சிந்தனை மழுங்கடிக்கப்படுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதாவது எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான உயிரிகள் அதில் வாழ்ந்துருக்கு வாழுது, அதை வந்து வாழ விடாமல் நம்ம பண்ணிட்டுமே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம் அப்படின்ன போது அந்த உயிரினங்கள் அழிய தானே செய்து நம்ம இங்கே வாழ வைக்கிறோம். அப்போது நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற எண்ணம் தானே இங்கே மேலோங்குது. அப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு கருத்து இங்கே வந்து அடிபட்டுடுது, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அடுத்தவங்க வாழ்ந்தால் என்ன வாழலாம் என்னன்ற கணக்குக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் சொன்ன மாதிரி அறநெறியை நாம் யோசித்து அறத்தின் வாழ் நம்ம வாழணும் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமான ஒரு கருத்தோடு அந்த நேயர் சொன்னார். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மாமி.
1: வணக்கம் சார்.
2: எனக்கு இப்ப என்ன அந்த தலைப்பு கொடுத்தோம்னா மறைந்த மாமோகம் ஞாபகம் உண்டு. என்ன வெளிப்பட்ட அழகான தலைப்பு எல்லாம் கொடுப்பாங்க, கருத்துக்கள் நல்லா இருக்குமா. இப்ப தினம் தினம் ஒரு பழமொழியை கொண்டு வரீங்க, நல்ல செய்திதான். இப்ப நான் உண்மையிலே சொல்ல போறேன்னா வாழ்வு வாழ விட இந்த தலைப்பு தான் வரலாம்னு நினைச்சேன். இப்ப தம்பி லால்குடி வந்து என்ன சொன்னாரு, அது அப்படி இல்லை இது இப்படின்னு சொன்னும் போதுதான் நான் என் கருத்தை
1: மாத்திக்கினேன்.
2: எந்த கருத்து வந்து வாழ வாழ விடு வந்து இப்ப தம்பி சொன்ன
1: வாழ விடு வாழு அப்படின்னு மாத்திக்கலாமா?
2: அதாவது அவர் சொன்ன கருத்து தான் உண்மை. இது திசை மாறி போயிடுச்சு. இப்ப பல பழமொழிகள் திசை மாறி போனதால தான் அதனாலதான் சொன்ன உமா மோகனை குறிப்பிட்டு சொன்னது.
1: சரி சரி.
2: ஏன்னா ஒரு டைத்துல அவங்க வந்து பல பழமொழிகளை வந்து இந்த மாதிரி மாறி இருக்குன்னு அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லி அது எங்களை வந்து உமைப்படுத்துனாங்க. அதுக்காக தான் இது சொல்றாரு. அதம்மா
1: சொல்லுங்க சார்,
2: வாழ வைத்து வாழ வீடு
1: அருமையான
2: பாடல் ஒண்ணு அந்த காலத்துல இருக்குமா, அது உங்களுக்கும்
1: தெரியும்.
2: இப்போ எதுக்காக இது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், எப்படி ஒரு குடும்பத்துல வந்துமா அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க இல்ல நாலு பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து உழைத்து கொட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, அந்த உழைப்பின் மூலயமா அவங்க சுரண்டி படிச்சுவாங்க எல்லாம் செய்வாங்க. அந்த உழைப்பு உனக்கு அந்த இவங்களுடைய இதெல்லாம் தெரியாது, கள்ளம் கபடம் அந்த மாதிரி பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது. உழைத்து கொண்டு சரி நம்ம தம்பிங்களை தான் செய்யறோம், நம்ம குடும்பத்தை

0: செய்யணும். இவர் நெஞ்சு நிற்பாரு, ஆனா அவர்கள் சுயநலம். இப்படிப்பட்ட நிலையில்தான் மனித வாழ்ந்துருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, பல குடும்பத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துன்னு இருக்கு. நகர்புறம் இருக்கு, கிராமப்புறத்துல இருக்கு.
1: பொதுவா மனித குணமே அப்படிதானே? இதுல என்ன நகர்ப்புறம் கிராமப்புறம் நம்ம பிரிக்க வேண்டியது இல்ல. மனித குணமே
0: இப்படிதான். அதாவது மனிதனுடைய இயற்கையான அந்த மனம் தான் காரணம். இதுல என்ன கிராம பகுதி இருக்கு, நகர்பகுதின்னு இருக்கு. அந்த உள்மனசு சொல்றதுதானே உண்மையாச்சு.
1: கண்டிப்பா சார்,
0: நம்ம உள்மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம குடும்பம். அதான் நினைக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி கேட்ட கேட்டது நம்ம புட கொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருந்த போது நம்ம சுயநலம் அவன் படிச்சுன்னு போக நல்லா இருந்த பட்டா தாரியா இருப்பான். ஆனா இவன் வந்து உழைச்சுன்னு இருப்பான். அந்த நேரத்துல ரெண்டு ஏகப்பட்ட இப்ப நடக்குது, நீங்க கூட பாக்கலாம்.
1: இது கண்கூட நம்ம எல்லா இடங்கள்லயும். அதனாலதான் இதை பத்தி நம்ம பேச முடியுது இல்லையா, ஏன்னா அனுபவங்கள் தானே நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு அமையுது.
0: வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்களை நானும் பாத்துட்டேன். ஆனா வாழ்க்கையில பார்த்தது கொஞ்சம் தான், கண்ணால் காண்பது கொஞ்சம் தான். அது ஏகப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கு. சினிமா படத்தோடு கூட மண்ணு எடுத்து இது என்ன எண்ணுவான், விஜயகாந்த் எடுத்து கொடுப்பான். அப்படி பார்த்துட்டு நான் எண்ணிட்டு நீங்க எண்ணி பாருங்க எவ்வளோ ஒண்ணுவான், ஒரு கணக்கு சொல்லுவாரு.
1: இது நம்ம சிறு வயதுல அக்பர் பீர்பால் கதையில நம்ம அந்த காக்கா எத்தனை இருக்கு எண்ணிட்டு வா, நான் இவ்வளவு காக்கா எண்ணிட்டேன் நீங்க வேணா எண்ணி பாத்துக்குங்கன்னு சொல்ற கதையதான் அவங்க ஒரு மாற்றம் அந்த திரைப்பட காட்சியில வடிவமைச்சிருக்காங்க.
0: புத்திசாலி இல்லாதவங்க என்னடா ஏண்டா உனக்கு வேற வேலை இல்லையா, உழைச்சி உழைச்சி கொட்டியடா உங்க தம்பிகளுக்கு, அவங்க உன்னை பத்தி ஏதாவது நினைக்கிறாங்களே, அட போட என்ன இப்ப வாழ்க்கை அள்ளிக்கு போறோம். யார் குடும்பம், நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தவங்க இவன் நினைப்பான். இப்படிப்பட்ட நிலையில்தான் சாதமும் நடக்குமா. அதனால எப்பவுமே இறைக்கிற கிணறு சுரக்குமா.
1: எல்லாருமே வந்து சுயநலத்துக்காக இல்லாம அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி வாழற ஒரு வாழ்க்கைய நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும். தான் சொந்த கால உழைத்து வாழற ஒரு வாழ்க்கையை நம்ம இருந்தாதான் அடுத்தவங்களையும் நம்ம வாழ வைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப சிம்பாலிக்கா அழகா சொன்னீங்க.
0: இப்ப நினைச்சா அந்த மனுஷனுக்கு அந்த உள்ளூர் உணவு நான் சொன்னேன், அதுல பஞ்சமே அந்த விரிவான மனசு இருந்துச்சுன்னா எங்கேயோ போடுமா.
1: ஓகே சார், நன்றி நன்றி
0: நன்றி.
1: வாழ வாழ விட அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம படித்த மெத்த படிச்சிருந்தாலும் சரி, நம்மளை யோசிக்கிற குணம் இருக்குது. நம்ம ஒரு பெரிய உயர்ந்த பண்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கினாலுமே கூட, இல்லை அந்த பண்போடு நம்ம இருந்தாலுமே கூட, ஏதாவது ஒரு விபத்து மாதிரி ஏதோ ஒன்று திடீர்னு எதிர்பாராத ஒரு விடயங்கள் வந்து நம்ம வாழ்வை வந்து ஒரு குலைக்கிற மாதிரியான விஷயங்களில் நம்ம தடுமாறி தான் போவோம். ஸோ அந்த நேரங்களில் நம்ம எப்படி வாழறதுன்னு தெரியாமலே நம்ம வந்து தவிச்சு போயிடுவோம். ஒரு இருள் சூழ்ந்துக்கும், ஒரு துன்பம் நம்மளை வந்து அப்படியே ஒரு துன்பம் வந்து நம்மளை அப்படியே கட்டி போட்டுடும். அந்த துன்பத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, எப்படி இந்த நிலையிலேருந்து நான் மீண்டு எழுவேன் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுலேயே வந்து மனம் வந்து நமக்கு உழண்டு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தட்டு தடுமாறி எப்படி நம்ம இதிலேருந்து மீளுவோன்றதே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறமா நம்ம கண் முன்னாடி இதை பற்றி நம்ம உணரணும். கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து ஒரு சின்ன செடி எப்படி மரமாக வளருதோ இப்படி தான் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய விடயங்கள். நல்லாவே இருந்துகிட்ருப்போம், திடீர்னு நம்மளோட வீடுகள்லேயே கூட ஏதோ ஒரு இழப்பு இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நிகழ்வுகள் ஏற்படும் போது நிலை குளிஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ நம்ம எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தடுமாறி போவோம். ஸோ அந்த சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொண்டு வாழணும் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கணும். இதுபோல் அடுத்தவர்களோட நிலைக்கு ஏற்படும் போது அவங்கள ஆற்றுதல் படுத்தி தேற்றி அவங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படாத அளவுக்கு நம்ம அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், இல்லை அவங்கள ஆறுதல் படுத்தி நம்ம வாழ வைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த நாட்களில் நம்ம கண்டிப்பாக நம்ம யோசிக்க தான் வேணும். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு.

நேரம் 11:35 என் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வாழு வாழுவிடு அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வாழு வாழுவிடு அப்படின்னும் போது முதல்ல நம்ம நல்லபடி வாழணும். இப்போது நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன மாதிரியான யோசனை அப்படின்னு தெரியல. இன்றைக்கி சின்ன சின்ன உயிரிகளை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அது வந்து எல்லாருக்குமே இயற்கையானது தான். நம்ம அப்படி ஒரு பெரிய மகான் அப்படின்லாம் நம்மளை வந்து முகமூடிலாம் போட்டுட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட குணம் என்ன அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துடும் இல்லையா. இப்போ ஒரு சின்ன ஒரு எறும்பு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அது வாழணும்னு தான் நினைக்குது. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எறும்பு நமக்கு துன்பத்தை தருது, அது கடிச்சிடுது, நமக்கு அது தீங்கு விளைவிக்குதுன்னு அந்த எறும்பை நசுக்கத்தான் செய்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தீங்கு தர்றது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம். இப்படி தான் அந்த சங்கிலி தொடர்பே அப்படி தான் இருக்குது உலகத்தில். இப்படி தான் ஒரு உயிரியை இன்னொரு உயிரியால் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு இருந்தாலும் கூட, ஆனால் சில விடயங்களில் அதாவது நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஆறறிவு இருக்குது, சிந்தனை ஆற்றல் அதிகம் இருக்குது, தேவையற்ற விடயங்கள் நம்ம பங்கு அதாவது நம்ம அதில் நுழையாமல் ஒருத்தரோட செயல்பாடுகளில் இப்போ எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை ரொம்ப ஒரு பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுக்காம அவங்க நல்லபடி வாழ்ந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது உறவுகளாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட நட்பு வட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அக்கம்பக்கத்தினராக இருக்கட்டும். இதிலையே நமக்கு சின்ன சின்ன பொறாமை குணம் சிறு சிறு அதாவது அவங்க இருக்கே அவங்களுக்கு இருக்கே அவங்க மட்டும் அப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எழுச்சி நம்மளோட மன எழுச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை மிகையாகும் போது தான் அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. அந்த எண்ணத்தை கொஞ்சம் திசை மாற்றிக்கலாம். எல்லாருக்குமே அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு தெரியல. பரவாயில்ல பார்த்துக்கலாம், இதனால் என்ன இருக்குது, அவங்க வாழ்ந்துட்டு தான் போட்டுமே, சி பரவாயில்லப்பா அவனுக்கு என்ன, அதனால் என்ன, அவன் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் தலையிடாமல் குறுக்கிடாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு அமைதியாக எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் நமக்கு யாரும் வந்து தீங்கு விளைவிக்க கூடாதுன்றது தான் ஒவ்வொருத்தரோட என்ன செயல்பாடுகளாக இருக்கும். ஆனால் இங்கே நடைமுறை வந்து விதிகளுக்கு வந்து அப்பாற்பட்டு தான் இருக்குது. நம்மளை மாற்றிடும், நமக்குன்னு ஒரு குணம் இருந்திருக்கும்.

சித்தரிக்கிறதுனே தெரியல. அதை நல்ல விதமாக சித்தரிக்கிறதா இல்லை மிக மோசமான ஒன்று அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னே தெரியல. அது ஒவ்வொருத்தர் அதை செயல்படுத்தும் விதத்தை பொறுத்து, அவர்கள் சிந்திக்கும் ஆற்றலை பொறுத்து தான். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாழு வாழவிடு இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். 0413 227 5240 227 5250 நம்பருக்கு ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: வாழ வாழ விடு அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி, தற்போது கோவையில இருந்து பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: அதாவது வாழ வாழ விடு சொல்லிருக்கீங்க. வாழ்க்கை வந்து நம்ம வாழ விட்டு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கைய பிறருக்கும் நன்மையை சேமிக்க முடியும் இல்லையாங்கம்மா?
0: சரி,
1: நம்ம வாழ்க்கைய சரியான முறையில வாழ்ந்தோம்னா பிறருக்காகவும் நன்மையை செய்ய முடியும். நம்ம சுயநலத்துக்காக நம்ம வாழும்போது நம்ம சுயநலமா நம்மளுக்கு தான் வாழ்க்கை, நம்ம நம்ம நல்லபடியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு தடைக்கெல்லாம் மாறிடும். பிறருக்கு எந்த ஒரு நன்மையுமே நம்மளால செய்ய முடியாது இல்லையா?
0: கண்டிப்பா.
1: ஆமா, அது நிறைய பேர் அந்த காலத்துல அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாருக்குமே அர்ப்பணிப்பு உணர்வோட கடமைகளை செய்யல, அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கல, எல்லாருக்கும் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க, அதனால அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. பணம் படைத்தவருக்கு இந்த உலகத்துல சிலை இல்லை, நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தான் சிலை உண்டு இல்லையா? நல்ல மனசு இருந்துச்சுன்னா சிலை கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து வாழ்க்கையை வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அமைச்சுக்கிறணும். எந்த நேரமும் வந்து இப்போ மனசை புலம்புறதும் யாரையும் பார்த்து ஏங்குறதும் அடுத்தவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறதும் கூடாது. நம்ம வந்து நல்லபடியா வாழ்க்கை அமைச்சுக்கணும், எவ்வளவு வறுமையிலையும் செம்மையா வாழ கத்துக்கணும்மா. முக்கியமா
0: நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி நம்ம நல்லபடி வாழலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான், அதை நம்ம மேம்படுத்திக்கணும் இல்லையா?
1: ஆமா, மேம்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு கோட்டுலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ என்ன செய்யறாங்க, இது ஒரு பெரிய விஷயம், நம்ம நல்லபடியா சிறப்பா இருக்கோம், நம்ம அடுத்தவங்களை துன்பப்படுத்தலாம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க பெரிய மரத்தை வெட்டிட்டாங்க. அது என்ன காரணம்னா, அந்த மரங்களை வெட்டினா ஒரு சின்ன சின்ன குடோன் அமைச்சு வாடகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த மரம் வந்து நிறைய புகழிடமா இருந்துச்சு நிறைய இதுக்கு. இப்ப வாழ வாழ விடுன்னா நம்ம வாழ்றோம், நிறைய பறவை உயிரினங்களுக்கும் பல்லுயிர்களுக்கும் வாழிடத்தையும் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா? ஒரு மரத்தை வளர்க்கும் போது அந்த மரத்தை வந்து வெட்டும் போது எனக்கு இருந்த வேதனை அளவிட முடியாததுங்கம்மா, எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அதுல உள்ள பூக்கள், அதுல உள்ள கனிகள், காய்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுறதுக்கு எத்தனையோ அணில்களும் எத்தனையோ பறவைகளும் புகலிடமா இருந்துச்சு. அது பூராமே, அதாவது அது மலத்தை மலத்துல வந்து நிறைய இதுகளை உருவாக்குது, காடுகளை உருவாக்குது. அந்த காடுகளை உருவாக்கி அதுலயே புகலிடமாவும் தானும் அமர்ந்து இருக்கு பாத்தீங்களா? தன்னோட குடும்பத்தையும் அமைச்சுக்கிறது பாத்தீங்களா? அதாவது வாழுது, வாழவும் விடுது எல்லாத்தையும். அப்ப அது பறவைகளுக்கும் அந்த பல்லுயிர்களுக்கும் தான் அது பொருத்தமா இருக்குமே தவிர மனித இனத்துக்கு வந்து பொருத்தம் இல்ல.

0: பத்தாயிரம்னு நம்ம பக்கத்துல ஒரு பையன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா, சின்ன பையன், அந்த பையனை கூப்பிட்டு இந்த கட்டைகளை இழுத்துட்டு போய் வெளியில போடு, ஏன்னா அதுக்கு நிறைய பணம் கேக்குறாங்க, அந்த வெளியில போட்டா அதை இழுத்து எடுத்துட்டு போயிருவாங்க, உள்ள இருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சின்ன பையனால கட்டைகளை தூக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு பாத்தீங்களா. அந்த சின்ன பையன் பாவம் வேதனை பட்டுக்கிட்டே போய் அந்த கட்டைய அவனால இழுக்க முடியல. அப்போ நான் சொன்னேன், அந்த சின்ன பையன் இதயம் வந்து சின்ன இதயம், அவன் அதை எழுத்துட்டு போனான்னா அவன் உடலுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால அந்த குழந்தைய கொடுக்க முடியுமா அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த பையனை வந்து அதுல இருந்து விடுவிச்சேன். அம்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் துன்பப்படுற உயிர்களுக்கு நம்ம அதை விடுவிக்கும் போதும், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போதும், அவங்களுக்கு நன்மையத்தை கொடுக்கும் போதும், ஒரு பையன் கல்வியே கற்காம ஒரு பையன் இருந்தான், அந்த பையனை அவங்க அம்மா அப்பாட்ட போய் கல்வி கற்காம அவங்க அப்பாவுக்கு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் எடுபடியா. அப்ப இந்த மாதிரி எடுபடியா வேலை பார்க்கும் போது உங்களுக்கு இப்ப வேணா அவனுக்கு உதவியா இருக்கலாம், ஆனா அவனோட எதிர்கால வாழ்க்கை பின்னாடி என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா. ஒரு மனிதன் வந்து ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு கல்வியை கற்று நல்ல ஒரு உயர்வடையும் போதுதான் அவனோட வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையா மாறும். நீங்களும் வாழணும், அவனையும் வாழ விடணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா அப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு பள்ளியில கேட்டுட்டாங்க அம்மா மறுபடியும். அப்ப நம்மனால முடிஞ்சத வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் பணத்தால மட்டுமே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வார்த்தையும் செயல்களும் எதிரருக்கு நன்மையை கொடுக்கும்னா அதுதான் வாழுவோம், வாழவும் விட முடியும்.
1: பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நீங்களும் பேசலாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க வாழ்வு வாழ்விடு என்ற தலைப்பில் தான். 0413 227 5240 227 5250 என்ற நம்பருக்கு.

நேரம் 11:47. நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வாழ்வு வாழவிடு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேரில் சிறப்பான கருத்துக்களை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வாழ்வு வாழவிடு அப்படின் போது இப்போ பாருங்களேன், ஒரு மரம் இருக்குது, ஒரு செடி இருக்குது அப்படின்னு அது ஓர் அறிவு தான். ஆனால் பாருங்கள், அது வாழுது, மக்களையும் வாழ விடுது. நம்ம வாழறதுக்கு தேவையான ஒரு பிராணவாயுவை கொடுக்கறதே இந்த மரம் தானே. ஆனால் அதை நம்ம வாழ விட்டுருமா? இல்லையே, வெட்டி சாஞ்சுட்றோம். பாருங்கள் என்ன மாதிரியான அறிவு நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆறறிவு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்மளை வாழ வைக்கிற அந்த மரங்களையே நம்ம வெட்டி சாய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வாழறது? என்ன சிந்தனை ஓட்டத்தில் இருக்கும், என்ன காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த நேயர்கள் சொன்னாங்க, மரங்கள்லாம் வந்து இருக்கும்போது அது பல பூச்சிகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு புகலிடமாக இருக்குது, அதுக்கு உணவு கொடுக்குது அப்படின்றத அவங்களோட சிந்தனையில் கரெக்டான ஒரு விடயம்தான். இப்போ நீர்நிலைகளில் எப்படி பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து வாழ்க்கையை அதன் மூலமாக வாழ்வியதில் தேடுது அப்படின்னும், ஆனால் நம்ம அதை அழிச்சு ஒழிச்சிடுறோம். அடுத்தது இதே தான், மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சிடுறோம். அப்போ அந்த பறவை இனங்கள் வந்து இல்லாமல் போயிடுது. அப்போது அந்த உயிரினங்களை வந்து நம்ம வாழவே விடுறது இல்லை அப்படின்றத தான் நம்ம ஏற்றுக்கணும். 100%, அதுதான் சரியும் கூட. எல்லாம் நான் வாழ வைக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. வெறும் வெற்று வார்த்தைகளாக தான் அது போயிட்டுருக்கு. ஏதோ வெற்று விடயங்களாக நம்ம வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம்னாச்சும் நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழலில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதான். வாழ வாழவிடு அப்படின்றத ஏதோ ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளெல்லாம் நம்ம சுருக்கிட முடியாது. அது ஒரு பெரும் பெரிய ஒரு விடயமாக தான் நம்ம பார்க்கணும். அது பெரிய அகன்ற ஒரு விடயம்தான். ஸோ நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். 04133227524, 02275250 நம்பருக்கு ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேர்களி, இன்று 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களி, பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 11:55, 47 நொடி. நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாழ வாழவிடு அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உலகத்தில் இன்னைக்கு வந்து படைக்கப்பட்ட உயிர்களில் வந்து இந்த ஓரறிவு ஈரறிவு இந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் இருக்குது அப்படின்னா, அடுத்தது ஆறறிவு மனிதன் அந்த இனத்துக்குள்ளேயே பல போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. வலிமையானவர்கள் எளிமையானவர்களை எவ்வளவு நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கிறது. ஒரு சிலரை வந்து ஒரு சாராரை வந்து புறம் தள்ளி புறக்கணித்து அவர்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கி வாழ விடாமல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரியான போக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போக்காக தான் பார்க்கப்படுது. தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, தனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் போதாது, நமக்கு வேண்டிய எல்லாமே கிடைத்துருச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தவனுக்கும் அது கிடைத்திருக்குதா, அது அடுத்தவனுக்கும் அது வந்து கிடைக்க பெறுதா அப்படின்றத எங்கேயுமே ஏற்ற தாழ்வு இல்லாமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்றைக்கு நமக்கு வரும், என்றைக்கு நம்ம அதை வளர்த்தெடுத்துப்போம், என்று இந்த நிலை மாறும் அப்படின்றத நம்ம இன்னும் கேள்விக்குறியாக்கிட்டே போயிட்டுருக்கோம். அது நீண்ட ஒரு வளைவுக்குறியாகவே மாறுது. அது அந்த கேள்விக்குறி என்று நிமிர்ந்து அது தலை நிமிரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
1: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை.
2: பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: கேட்ட அந்த பாடலுடன் நேயர் நேரம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: கோபால் சார், கோபால் சார்,
3: சந்துரு குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சந்துரு, வா வா வாப்பா, உள்ள வாப்பா, உட்காருப்பா.
2: எப்படி, நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். அது என்னப்பா கையில் ஏதோ நோட் புக்லாம் வச்சுட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: ஆமாம் சார், காலேஜில் எனக்கு தீசஸ் ஒர்க் கொடுத்தாங்க.
3: என்ன ஒர்க் கொடுத்தாங்கப்பா?
2: அதாவது மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய பங்கு பற்றி தீசஸ் ரெடி பண்ண சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட வந்தால் அது கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் வந்தேன்.
3: இவ்வளோதான் விஷயமா?
2: ஆமாம் சார்.
3: இப்போ மத்திய அரசு உயர்கல்வி திட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கு. அதில் இப்போ நாம் எந்த கல்வி நிறுவனத்தை அணுகலாம்? எப்பா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குல்ல?
2: ஆமாமா,
3: சிதம்பரத்தில்.
2: அது பெரிய நிறுவனம் சார் அது?
3: ஆமாப்பா, அங்கே ஊரக வளர்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது. அவங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்கப்பா.
2: ஓஹோ.
3: அங்கே இயக்குனராக டாக்டர் பி. பாலமுருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு.
2: ஓஹோ,
3: அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா.
2: அப்புறம் நான் சௌரியம் போச்சா?
3: எப்பா, அவர் ஏற்கனவே அங்கே ஒரு கருத்தரங்கு நடக்குது, நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டேட்டு இன்னைக்கு தான்ப்பா
2: கரெக்டா? நான் கரெக்டான நேரத்தை தான் வந்துடுறேன் சார்.
3: ஆமாம்ப்பா, இப்போ நம்ம அங்கே போனோம்னா
2: சரி சரி
3: இது சம்பந்தமா நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தீசிஸுக்கும் தேவையான அளவுக்கு நீ மெட்டீரியலை தயார் பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா.
2: சார், நீங்கள் இங்கே இது மாதிரிலாம் போவேன்னு சொல்லி தான் நான் என்னுடைய காரையும் எடுத்துன்னு வந்துட்டேன்.
3: ஓஹோ, அப்படியா? சரிப்பா, அப்போ நான் ரெடியாக தான் இருக்கிறேன்.
2: சரி சரி,
3: ரெடியாக இருந்தீங்கன்னா இப்போயே கிளம்பலாம்ப்பா.
2: சரி, நான் ரெடி.
3: சரிப்பா, அப்போ நம்ம கிளம்புவோமா?
2: போகலாம் சார். சார், காரில் உட்காந்துறீங்களா? பெல்ட்டை போட்டுங்க.
3: சரிப்பா, நான் ஏற்கனவே பெல்ட்டெல்லாம் போட்டேன். நீ டிரைவர் சீட்டில் உட்காந்து நீ தான் போடணும்.
2: ஆமாம் ஆமாம், போகலாம் சார்.
3: போகலாம்ப்பா.

0: சார், பாண்டிச்சேரியினுடைய டிராபிக் எல்லாம் தாண்டி ஊருக்கு அப்பால வந்துட்டான். இன்னும் கடலூர் போயிட்டு அப்புறம் சிதம்பரம் போனான்.
1: ஆமா,
0: அந்த இடைப்பட்ட நேரத்துல மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சுருக்கமா சொல்லுங்களா? அப்படி கேட்டுக்கிட்டே
1: வரேன். ஓஹோ, அப்படியா? எப்பா, மத்திய அரசின் முக்கிய உயர்கல்வி திட்டங்கள் சொல்லட்டுமா? இப்போ கல்வி உதவி தொகை திட்டங்கள், அதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா ஸ்காலர்ஷிப்போட நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்கப்பா. பிஎம் யூஎஸ்பி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெறும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக படிப்புகளுக்காக வருடத்திற்கு 12,000 முதல் 20,000 வரை நிதி உதவி கொடுக்குறாங்கப்பா. இந்த பிஎம் யூஎஸ்பி இந்த திட்டத்திலையும் மாணவர்கள் பயன்பெறலாம். அடுத்ததா இந்த பிரகதி கல்வி உதவி தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தால இந்த AICTE அப்படின்னு ஒண்ணு இருக்குது
0: இல்ல,
1: அந்த தொழில்நுட்ப படிப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்காக உள்ளதுப்பா இது. அதுல பிரத்யேகமா செயல்படுத்தப்படும் நிதி உதவி திட்டம் இது.
0: ஓஹோ,
1: ரைட்டா. அப்புறம் பிரதமர் இளம் சாதனையாளர் திட்டம் அப்படின்னு ஒன்று
0: இருக்குது.
1: இது வந்து ஓபிசி, அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸு, அப்புறம் சீர்மரபினர், இந்த மாணவர்களுக்கு உயர்தர கல்வி கிடைக்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கப்பா.
0: நிறைய தராங்க மத்திய.
1: ஆமாப்பா. அப்புறம் பட்டியல் இன மாணவர்களுக்கான உதவித்தொகை.
0: எஸ்சி ஸ்டூடெண்ட்.
1: ஆமாப்பா, எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸ் போன்ற உயர்தர நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெட்ரிக் படிப்பிற்கு பிறகான கல்வி உதவித்தொகை மற்றும் உயர்தர கல்வி திட்டங்கள் இதில் செயல்படுத்துறாங்க.
0: சந்தோஷமா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, பேசிட்டே வந்ததுல கடலூரை தாண்டிட்டே. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்பா?
0: சார், அடுத்தது இந்த நிறைய சொல்லிட்டீங்க, கட்டமைப்பு மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்?
1: இருக்குப்பா. தேசிய உயர்கல்வி திட்டம், இதை வந்து ரூசா அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும், அதாவது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா?
0: ஏன்னா
1: ஒரு கல்வி நிறுவனம்னா அங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கணும்.
0: உள்கட்டமைப்பு,
1: உள்கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு தரமான கல்வியை உறுதி செய்ய மத்திய அரசு நிதி உதவி அளிக்குதுப்பா. இதுதான் இந்த தேசிய உயர்கல்வி திட்டம். அப்புறம் உயர்கல்வியில் சர்வதேச மாணவர் சேர்க்கை மற்றும் ஆராய்ச்சி திட்டம். இதுக்கு கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளவும், அதாவது யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ மூலம் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருதுப்பா.
0: பரவாயில்ல
1: அப்பா, பேசிட்டே வந்ததுல சாம்பரமே வந்துட்டோம்.
0: ஆமா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியே வந்துட்டான்.
1: ஆமாப்பா, உள்ள போயிட்டு அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டுருக்கு பாரு.
0: ஆமாமா,
1: அந்த டிபார்ட்மெண்ட் அதான்
0: அது வரைக்கும் போர்டு போட்டுருக்கா,
1: அங்க போய் காரை நிப்பாட்டுப்பா.
0: சரி சரி சரி. கோபால் சார், ஊரக வளர்ச்சி மையம் வந்துட்டான், எங்க போனோம், எப்படி போனோம்?
1: ஒண்ணு இல்லப்பா, அதோ படி தெரியுது இல்லையா?
0: ஆமாமா,
1: அதுல ஏறணும்னா முத மாடி, அங்கதான் டாக்டர் பி பாலமுருகன் டைரக்டர், அவருடைய ரூம் இருக்கு. அவரு பக்கத்துலதான் அந்த கருத்தரங்க கூடமும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இருக்கு, இருக்கும்.
1: அங்க இருக்கிறாரா இங்க இருக்காருன்னு தெரியல, போய் பார்த்துட்டு ஒருவேளை கருத்தரங்க கூடத்துல இருந்தாருன்னா அங்கேயே போயிடுவோம் நேரடியா.
0: சரி, வாங்க சார், போலாம்.
1: சந்துரு, அவரு ரூம்ல இருக்க மாதிரி தெரியல, ஒருவேளை அங்கதான் இருப்பாரு கருத்தரங்க கூடத்துல. கருத்தரங்கம் நடக்குதுன்னு
0: நினைக்கிறேன்ப்பா.
1: ஆமாப்பா, நீ என்ன பண்ற, உள்ள போன உடனே டக்குன்னு உன் செல்போனை ஆன் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா.
0: ஆமா, அதுதான் எனக்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமாப்பா.
0: சரி சரி சரி
1: சரி, போலாமா?
0: சார், அதோ மீட்டிங் நடக்குது.
1: ஆமாப்பா, ஆமாப்பா. சந்துரு, அப்படியே மெதுவா நம்ம உள்ள போறோம்.
0: சரி சரி சரி.
1: உள்ள போன உடனே உட்காந்துக்கப்பா,
0: நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டப்பா.
0: சரி சரி.
1: முதல்ல பேசுறவரு அவர் டாக்டர் பி பாலமுருகன் தான்.
0: ஆமா,
1: அவர் அப்படியே மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
0: மொபைல ஆன் பண்ணிக்கிறேன்.
1: ஆன் பண்ணிக்கப்பா.
0: சரி சரி.
1: அவர் தான் இந்த ஊரக வளர்ச்சி மையத்துடைய இயக்குனர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்குது இல்லையா?
0: ஆமா.
1: சரிப்பா, நம்ம பேசாம அவர் என்ன பேசுறாருன்னு கவனிப்போம்.
2: கிராமம் என்பது இயற்கையின் மறு அம்சமாகும். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று காந்தியடிகள் கூறிய வண்ணம், இன்னும் கிராமங்கள்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதப்பட்டு ஒவ்வொரு

திட்டமும் டெல்லியிலே நாட்டின் தலைநகரிலே தீட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தின் முழு அம்சங்களும் கிராமங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு இந்த வளமான பாரதம் என்ற நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி என்று சொல்லக்கூடிய வானொலி நிலையத்தார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையிலே வளமான பாரதம் என்பதை ஒட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் குக்கிராமங்கள் உட்பட எவ்வாறு உயர்கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழிகள் உள்ளன. இந்த உயர்கல்வி என்பது இன்னும் குக்கிராமங்களிலே ஒரு எட்டாக்கனியாக உள்ளது. ஒவ்வொரு மாணவனும் படித்துவிட்டு இரண்டு மூன்று காரணங்களில் அவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை தவற விடுகின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால் குடும்ப பிரச்சனை, சமூகத்தில் சிக்கல், அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் ஒரு பெரிய மன உளைச்சலில் உள்ளதால் இந்த உயர்கல்வியை எட்டுவதற்கு உயர்கல்வி நிறுவனங்களே நேராக சென்று கிராமங்களில் சென்று சேர்ந்தாலும் அங்கே உயர்கல்வியை பயில்வதற்கு அவர்கள் ஒரு பயத்துடன் தான் அந்த உயர்கல்வியை அணுகின்றார்கள். அதனாலே இப்பொழுதெல்லாம் நவீன யுகம் வந்துவிட்டது. தங்களுடைய அலைபேசியை தவழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாருடைய கைகளிலும். இருந்தாலும் ஒரு தயக்கம் உள்ளது. அந்த தயக்கம் என்னவென்றால், பல்கலைக்கழகம் கல்லூரி நம்மை ஏற்றுக்கொள்ளுமா, நாம் நமது குடும்ப பொருளாதாரத்திற்கு நாமெல்லாம் இந்த கல்வியை பயில முடியுமா, இந்த கல்வி பயில்வதால் நாமெல்லாம் என்னென்ன செய்ய போகின்றோம், இதனால எதிர்காலத்தில் எனக்கு நன்மை பயக்குமா என்பதை போன்ற இந்த ஒரு காரணங்களாலும், மற்றும் பொதுவாகவே எல்லா குக்கிராமங்களும் அருகில் உள்ள நகரங்களை இணைத்துள்ளதா என்றால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எல்லா வசதி வாய்ப்புகளும் மதிப்பிற்குரிய முன்னாள் இந்திய நாட்டின் ஜனாதிபதி கலாம் அவர்கள் சொல்லிய வண்ணம், ஒவ்வொரு நகரத்திலும் கிடைக்கின்ற வசதிகள் வாய்ப்புகள் அத்தனையும் கிராமங்களிலும் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புறா என்ற திட்டம், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அப்பொழுது கலாம் அவர்களின் செல்ல திட்டமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்பினார்கள். அந்த செயல் திட்டம் முழுமை பெற்றது. அந்த செயல் திட்டத்தின் வாயிலாக எல்லா வசதி வாய்ப்புகளும் கிராமங்களில் சென்று சேர்ந்துள்ளதா என்பதென்றால் அது கனவாகவே இருக்கின்றது இன்னும் குக்கிராமங்களில். எனவே அவ்வாறு வசதி வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் இன்னும் வந்து கிட்டத்தட்ட 50-60% கிராம இளைஞர்கள் தங்களுடைய பள்ளி கல்வி மேல்நிலை வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களை நாடுவதற்கான தங்களுடைய மனநிலையை பொறுத்து அந்த வாய்ப்புகளை தவற விட்டு கொண்டிருக்கின்றனர். நாமெல்லாம் இப்போது மிகவும் எந்த விதமான அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்திற்கு சென்று பார்த்தேமானால் அங்கே இளைஞர்கள் தங்களுடைய யூஸ்வலான அந்த கேஷுவலான உடையை மாற்றிக்கொண்டு அவர்கள் அங்கே கூட்டம் கூட்டமாக ஏதாவது ஒரு கிராமப்புற விளையாட்டு அல்லது செல்போனை தங்களுடைய கைகளிலே வைத்து கொண்டு அங்கே பொழுதை வீணடிக்கின்றார்கள் பார்த்திருப்போம். அதை பொறுத்து அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு இந்த உயர்கல்வி வழிகாட்டல் ஒரு பேரு உதவியாக இருக்கும். அதாவது அவர்களுடைய மனதை திருப்பி அவர்களுடைய மனதுக்கு ஏற்றார் போல இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இப்பொழுதெல்லாம் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் சிதம்பரத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நாடி வருகின்றனர். 5-ஆண்டு படிப்புகள், 2-ஆண்டு படிப்புகள் மற்றும் இங்கே தொழிற்கல்வி படிப்புகள் உட்பட இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அந்த படிப்புகளை பயில்வதற்கு ஏறக்குறைய மாணவர்கள் குறைவான எண்ணிக்கையிலே இங்கே வருகின்றார்கள். அவ்வாறு மாணவர்களின் எண்ணிக்கை கிராமப்புறத்திலிருந்து குறைவதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன 3 காரணங்களாகும். ஒன்று பார்த்தோமேயானால் தங்களுடைய மன உளைச்சல், மன மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை. 2வது பார்த்தோமேயானால் குடும்பத்தில் உள்ள சிக்கல், நீ வந்து படிச்சு என்ன பண்ண போற, நமது தோட்டத்தில் வேலை செய்ய அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை பெற்றோர்களிடையே. சில பெற்றோர்கள், நான் தான் இங்கே கிராமத்தில் உழல்கின்றேன் படிக்காமல், ஆனால் நீங்கள் போய் நல்லா படித்து முன்னேறுங்க, பரம்பரை வேலையை எடுத்துக்க வேண்டாம், பெரிய படிப்புலாம் படித்து நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுகின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள்.
அதற்கான வசதி வாய்ப்புகளும் அந்த பெற்றோர்கள்

செய்கின்றார்கள். இது குக்கிராமத்திலே நடக்கிறது. இன்னும் இருந்தாலும் எண்ணிக்கை என்பது, அதாவது மாணவர்களின் மேல்நிலை வகுப்பு தேறிய 12ஆம் வகுப்பு தேறிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்கல்வி நிறுவனங்களில் மிக குறைவாக உள்ளது. காரணம், இந்த சமூக அமைப்பு குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டினரில் பார்க்கும் பொழுது அங்கே அந்த மேல்நிலை கல்வியை முடித்துவிட்ட பிறகு அவர்கள் ஒரு வகுப்பிலே 100க்கு 100 மாணவர்கள் தேறிய மாணவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உயர்கல்வியை நாடி செல்கின்றனர், உயர்கல்வியிலே முன்னேறி வருகின்றனர். அந்த உயர்கல்வியின் வாயிலாக தங்களுடைய கல்வியை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு தகுந்த, தங்களுக்கு புரிந்த கல்வியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவர்கள் படித்து கற்று தேர்ந்து அதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்கின்றார்கள். ஆனால் நமது இந்திய சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, இந்த மாதிரியான ஒரு முயற்சி முனைப்பு மாணவர்களிடம் இருக்கிறதா என்றால் அதுதான் இல்லை. ஏனென்றால் கிராமங்களிலே அங்கே வகுப்பறையிலே தன்னுடன் கூட படித்த மாணவர்கள், அதில் விவரம் தெரிந்த மாணவர்கள், விவரம் தெரிந்த பெற்றோரை கொண்ட மாணவர்கள், அந்த மாணவர்கள் என்ன செய்கின்றார்களோ, என்ன படிக்கின்றார்களோ அதையே நானும் படிக்கின்றேன். 10 பேர் சேர்ந்து 11வது பேரும் நானும் சேர்ந்து படிக்கின்றேன். அப்போ படித்து வரும்போது 10-11ஆக அங்கே மாணவர்கள் வெளியே வருகின்றார்கள். ஆனால் இன்னும் காலத்திற்கேற்ற உயர்கல்வி படிப்புகள் நிறைய இருக்கின்றன, அதை தேர்ந்தெடுக்க தவறுகின்றார்கள் மாணவர்கள். அந்த மாணவர்களை அவர்களெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் வேலை வாய்ப்பை தரக்கூடிய, தங்களுடைய உடல்நிலை மனநிலையை சரியாக பேணுகின்ற, தங்களுக்கு ஒரு அறிவை வழங்கி அதன் மூலமாக அவர்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கின்ற படிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுதெல்லாம் எட்டாக்கனியாக இருந்த ஐஐடி, என்ஐடி என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிக அருகிலேயே இருக்கிறது, தன்னுடைய வாசலிலேயே அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கின்றது. ஆனால் அந்த வாசலிலே வைத்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு தயங்குகின்றார்கள். அதே போல அவர்கள் எப்படியாவது முன்னேற வேண்டும். ஒரு கட்டத்திலே பெற்றோரின் அரவணைப்பு, பிறகு ஒரு கட்டத்திலே பார்க்கும்பொழுது உயர்கல்வி நிறுவனங்கள் என்று வந்துவிட்டால் அங்கே உயர்கல்வி நிறுவனங்களிலே சொல்லித் தருகின்ற பேராசிரியர்களின் அரவணைப்பு, பிறகு பார்த்தீர்களேனால் தனக்குத்தானே உதவி என்று வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அங்கே துளைக்கின்றார்கள். எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிறைய படிப்புகள் கொட்டி கிடக்கின்றன. மாணவர்கள் உயர்கல்வியை பயில்வதற்கு பல்கலைக்கழகத்தை நாடி அதன் மூலமாக தங்களுடைய படிப்பு திறனை மேம்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த உயர்கல்வியை அவர்கள் பெற்று உய்ய வேண்டும். உயர்கல்வியை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இப்பொழுதெல்லாம் +2 ரிசல்ட் வந்த பிறகு அருகில் உள்ள கல்வி நிறுவனங்கள், அது நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள் நேராக வீட்டிற்கே சென்று அவர்களை, உங்களுடைய கையில் எவ்வளவு பணம் இருக்கின்றது அந்த பணத்தை கொடுங்கள், கொடுத்து அட்மிஷன் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லி கொண்டு வராங்க. எவ்வளவு தொகை இருக்கின்றதோ அந்த தொகையை வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிஸ்டம் இருக்கின்றது, அவர்கள் பல்கலைக்கழகத்தின் வாயிலாகவும், அதுபோல அரசு கல்லூரிகள்லாம் இப்போது கூட்டம் நிரம்பி வழிகின்றன. ஒரு காலத்தில் அரசு கல்லூரிகளில் படிப்பதற்கு ஒரு சில மாணவர்களை தவிர மாணவர்கள் கூட்டமே இருக்காது. இப்பொழுது அனைத்து அரசு கல்லூரிகளிலும் சீட்டு கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலையை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நிறைய மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் 30 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால், 30 மாணவர்கள் தேறிவிட்டார்கள் என்றால் அந்த 30 பேருமே அரசு கல்லூரிக்கு படையெடுக்கிறார்கள். யாராவது முன்னாடியே சொன்னது மாதிரி விவரம் தெரிந்த மாணவர்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது எல்லோருக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு நேராக அங்கே போய் நிற்கிறாங்க, மார்க்கு இருக்கு இல்லை அப்படின்னு சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு 3 வருஷம் படிக்கிறாங்க. படிக்கும்போது அங்கே அந்த 3 வருஷத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவர்கள் மீண்டும் அந்த உயர்கல்வியை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் சில இடங்களில், சில கல்லூரிகளிலும், சில பல்கலைக்கழகங்களிலும்
கிடைக்காமல் போய்விடுகின்றது.

0: காரணம் என்னவென்றால், அங்கே நிலவும் மாணவர்கள் இடையே உள்ள ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை சரி செய்ய வேண்டும். முதலில் மாணவர்கள் அனைவரும் கற்றுத்தேர வேண்டும். ஏற்கனவே வெளிநாட்டினரின் மோகம் என்பது கல்வியிலே அவர்கள் தன்னிச்சையாக தானாக தங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகளை தேடுவார்கள். ஆனால் இங்கே என்ன நிலை ஏற்படுகின்றது என்றால், ஆமா படித்தோம், ஆமா பாஸ் பண்ணோம், வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது நிலவுகின்றது. தங்களுடைய படிப்பு காலத்திலே தாங்கள் சரியாக முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கின்றது. எனவே மாணவர்கள் நலன், மாணவர்களின் படிப்பு, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு என்பதையெல்லாம் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்திலே வழிகாட்டல்கள், அதற்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகள், வேலைவாய்ப்பு இயக்கங்கள், பயிற்சி இயக்கங்கள், அதே போல திறன் மேம்பாட்டு கழகங்கள் நிறைய செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர்ந்து நன்கு சீரிய முறையில் படித்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: சந்துரு, வாழமுருகன் சார் பேசி முடிச்சிட்டாரு.
2: ஆமா,
1: அடுத்ததா அவரு டாக்டர் எம் அருள் பா, ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், கலைப்புல முதல்வர் பா. சந்துரு, இவர் வந்து இந்த தொலைதூர கல்வி மையம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்குல்ல,
2: ஆமா,
1: அதோடைய முன்னாள் இயக்குனர் பா. அப்புறம் மேலாண் துறை இயக்குனராகவும் ஏற்கனவே இருந்தாரு.
2: பரவாயில்ல,
1: இப்ப கலைப்புல முதல்வரா இருக்காரு. அவர் பேசுறதையும் நம்ம கேட்போம்ப்பா.
2: நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
1: சரிப்பா.
3: வணக்கம். கிராமப்புற மாணவர்களும் கல்வியும், கிராமப்புற இளைஞர்கள் பள்ளி செல்வது மற்றும் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிப்பது என்பது குறைந்து வருகிறது. ஆனால் கல்வி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. மனித வாழ்க்கையை மாற்றும் மிக சக்தி வாய்ந்த கருவியாகும். அது அறிவை மட்டும் வழங்குவதில்லை, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், சிந்தனை திறன் மற்றும் சமூக பொறுப்புகளையும் வளர்க்கிறது. குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி என்பது அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான பாலமாக விளங்குகிறது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்பது நமது மகாத்மா காந்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். நமது நாட்டில் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் வாழ்கின்றனர். எனவே கிராமப்புற மாணவர்கள் கல்வி முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைகிறது. கடந்த காலங்களில் கிராமப்புற மாணவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். பள்ளி இருக்காது, அல்லது ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க, அல்லது வசதிகள் இருந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால கல்வி பயின்றால் அவங்களுக்கு பெருமளவு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். சுயமாக அவங்க வந்து சுயக்காலில் நிற்கலாம், தன்னம்பிக்கை வளரும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்ததுன்னா உயர்ந்த நிலையை அடைய முடியும். பெண்கள் முன்னேற்றங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா கல்வி தான். கல்வி பயின்றாதான் பெண்களுக்கு வந்து முன்னேற்றமே. பெண்கள் முன்னேறினாங்க, படித்தாங்க, வேலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து முன்னேறும். அந்த குடும்பம் முன்னேறும்னா அந்த கிராமப்புறமும் முன்னேறும். அதனால பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்வி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதை வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போய் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அருகில் உள்ள கல்லூரிகளிலேயோ சேர்ந்து அவங்க வந்து படிக்கணும். அதற்கு அவங்க முன் வர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. நாமினல் ஃபீஸ் தான் இருக்கு. அதனால மாணவர்கள் வந்து எதிர்காலத்தை வடிவைக்கும் சிற்பிகள். அதனால ஆசிரியர்கள் சொல்றத வந்து கவனித்து, குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வியில் தொடர்ந்து வந்து ஈடுபட வேண்டும். திறமை என்பது நகரங்களில் மட்டும் இருப்பதில்லை, கிராமங்களிலும் ஏராளமான திறமைகள் மறைந்து கிடக்கின்றன. வாய்ப்புகளும் வழிகாட்டுதலும் கிடைத்தால் கிராமப்புற மாணவர்கள் விஞ்ஞானிகள், நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தலைவர்களாகவும் உருவாக முடியும். அதனால் அன்பு மாணவர்களே, உங்கள் பிறப்பிடம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை. உங்கள் உழைப்பு, கல்வி, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கின்றன. அதிகம் படியுங்கள், புத்தகங்களை நேசியுங்கள், புதிய அறிவை பெறுங்கள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள், உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள். ஒவ்வொரு கிராமப்புற மாணவரும் தரமான கல்வி கிடைக்கும் போது ஒரு குடும்பம் முன்னேறும். பல குடும்பங்கள் முன்னேறும் போது ஒரு நாடு வளர்ச்சி அடையும். கல்வியால்

0: கிராமப்புற மாணவர்களை வலுப்படுத்துவோம், வளமான அறிவார்ந்த முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: சார், பேராசிரியர் அருள் சார் பேசி முடிச்சிட்டாரு, அடுத்து யாரு பேசுவாங்க?
2: அடுத்து அதை பேசுறது வராருல்லப்பா.
1: ஆமா, யார் சார் அவரு?
2: அவரு

0: சரிப்பா.
1: சரி சரி.
2: அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகளை நோக்கி வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் சமுதாயத்தில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு சேவை புரிவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று சொல்வார்கள். கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இந்த மாதிரி நமக்கு கடைமடையில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி சேவை கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திலே சற்றேறக்குறைய 125க்கும் மேற்பட்ட படிப்புகள் மிகச்சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்கறது மட்டுமில்லாமல் அவர்கள் அந்த படிப்பை முடித்த பிறகு வேலை பெறுவதற்காக அவங்களுக்கான பயிற்சியையும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பிலையும் அவங்க வந்து நிபுணத்துவம் பெறுவதற்காக அதற்குரிய பயிற்சிகளையும் வழங்கி மிகச்சிறப்பான ஒரு கல்வி சேவையை புரிந்து வருகிறது என்பதில் ஐயமில்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரையில் இந்த 125க்கும் மேற்பட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை மிகவும் வெளிப்படைத்தன்மையோடும் அரசாங்கம் பரிந்துரைத்த விதிமுறைகளின்படியும் மிகச்சிறப்பாக நேர்மையோடு நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அத்தனை விதமான படிப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2வது பெரிய ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இதில் முதல்ல வேளாண் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு அரசினுடைய கொள்கை முடிவின்படி பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய இளநிலை படிப்புகளுக்கும் முதுநிலை படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடைபெறுகிறது. சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஒற்றை சாளர முறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக அத்துணை வேளாண் துறை சார்ந்த படிப்புகளும், முனைவர் பட்ட படிப்பு மட்டும் நாம் நேரடியாக அட்மிஷன் போடுறோம். அதே மாதிரி பொறியியல் துறையில் இன்னைக்கு லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய AI, டேட்டா சயின்ஸ், குவாண்டம், இந்த மாதிரி எல்லா பொறியியல் படிப்புகளுமே அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் கூட பொறியியல் பருவ சார்ந்த படிப்புகளும் கூட அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவின்படி TNEA, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படக்கூடிய அந்த TNEA மூலமாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இது அத்தனையுமே வந்து அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிறது. அதை தவிர ஏனைய முதுநிலை சார்ந்த படிப்புகளுக்கு அத்தனைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அரசு வழிகாட்டுதலின் படி கம்யூனிட்டி ரொட்டேஷன் எல்லாம் பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடி மாணவர் சேர்க்கை போட்டுட்ருக்கோம். இந்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டை பொறுத்தவரையில் மாணவர் சேர்க்கை 1/5/2026 அந்த விண்ணப்பம் அளிக்கலாம் என்று ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தோம். 1/5/6 மாணவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பெறுவதற்கு 30/6 வரை தேதி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் 30/6 வரை இணையதளம் மூலமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்ல விண்ணப்பிக்கலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த 2 ஆண்டு முதுநிலை படிப்புகளை தவிர 5 ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்புகள், இன்டகிரேட்டட் கோர்சஸ் சொல்றோம், அந்த மாதிரியான படிப்புகளும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக ஒரு 11 விதமான படிப்புகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புகளான டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரியான படிப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த டிகிரி படிப்புகளை தாண்டி திறன் மேம்பாட்டு படிப்புகள், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரில் ஒரு 6 விதமான படிப்புகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா BOக்குன்ற டிகிரி நிலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம். அந்த விதமான படிப்புகளில் சேரும் பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்குறோம். இதை இல்லாமல் ஏற்கனவே வந்து பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். மேலாண்மை சார்ந்த படிப்புகள்லையும் சரி, என்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள்லையும் அக்ரிலையும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்றத நாங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணியில் சேர்ந்த அதிகாரிகள், இப்போ பணி புரிந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக இந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம், அதற்காகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு பிறகு மாணவர் சேர்க்கை மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மிக சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் அளிக்கக்கூடிய அத்தனை விதமான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை முறையாக விண்ணப்பித்து அதை நாங்கள் வந்து மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுடைய வங்கிக் கணக்குக்கு நேரடியாக அந்த தொகையானது வரவு வைக்கப்படுகிறது. ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஃபெலோஷிப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்குரிய போஸ்ட் மெட்ரிக் ஃபெலோஷிப், அதே மாதிரி முதல் தர தலைமுறை பட்டதாரிகளுக்கும் அந்த தொகையை கழிச்சிக்கிட்டு தான் மீதி அமௌண்ட்டையும் நம்ம கட்ட சொல்றோம். அது இல்லாமல் அரசு பள்ளியில் பயின்ற 7.5% இடஒதுக்கீடுமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், தொழில்துறை சார்ந்த படிப்புகள் அத்தனையிலுமே நம்ம அந்த இடஒதுக்கீடும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை

0: பல்கலைக்கழகம் அத்துணை விதமான படிப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பல்கலைக்கழகம். சட்ட படிப்புகளை தவிர்த்து மீதி அத்துணை படிப்புகளும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு 30/6/2026 மாலை 5 மணிக்குள் அண்ணாமலை பல்கலைக்கழக இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: சார், முனைவர் பாலமுருகன் சார, பேராசிரியர் அருள் சார, பேராசிரியர் பாலபாஸ்கர், இவங்க மூணு பேரும் நல்ல அருமையான கருத்துக்கள் நல்ல விதமா சொன்னாங்க சார்.
2: எப்பா, உன்னுடைய தீசிஸுக்கு இது உதவியா இருந்ததா?
1: சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார்.
2: அப்புறம் என்ன, மகிழ்ச்சி தான் நமக்கு.
1: ஆமா சார்,
2: வந்ததுல ஒரு நல்ல பலன் அடைஞ்சோம்.
1: ஆமா,
2: இந்த விஷயத்த உன்னுடைய தீசிஸ்ல ரெடி பண்ற இல்லையா?
1: ஆமா,
2: இது மூலமா நாட்டுக்கே இந்த செய்தியை சொல்லணும்ப்பா.
1: கண்டிப்பா சார். சார், என் தீசிஸுக்கு இவ்வளோ பெரிய தகவல்கள் கிடைச்சதுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார்.
2: எப்பா, எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இருக்கட்டும்ப்பா. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையம் இவங்க தான்ப்பா இதில் ரொம்ப முன்னெடுத்து செய்கிறாங்க.
1: ஆமாம் சார்.
2: அதனால் மத்திய அரசுடைய உயர்கல்வி திட்டங்களை கொண்டு செல்றதுல இவங்களுக்கும் பெரிய ரோல் இருக்கு. அதனால் இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிட்டேன்.
1: கண்டிப்பாக.
2: இப்போ நம்ம கிளம்பலாமா?
1: புறப்படலாம் சார்.
2: ஆ, சரிப்பா.
1: சார், வெளில
2: போகலாம் நம்ம.
1: சார், வந்த வழியே தானே போகணும்?
2: ஆமாப்பா, சிதம்பரத்துலேருந்து கடலூர் போய் கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி போக வேண்டியதான்.
1: ஆ, சரி சார். சார், வண்டியில் உட்காந்துட்டீங்களா?
2: ஆ, உட்காந்துட்டேன்ப்பா. சீட் பெல்ட் எல்லாம் போட்டேன்.
1: ஆ, ஓகே சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், போகலாம் சார்.
2: ஆ, ஓகேப்பா. ஆ, ஓகேப்பா.
3: நேயர்கள் இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் டி. பாலச்சந்தர் அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறுகிறது. தொடக்கமாக மற்ற பற்றினர் தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை கேட்டீர்கள். நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249684458, agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில்

0: அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை

0: ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு போல. அதுதான், இப்படிலாம் நாடகம் ஆடுறார். 78 ஜனவரியில் பிடிச்ச கிறுக்கு இப்ப 88 ஜனவரியில மறுபடியும் தொடங்கியிருக்கு போல இருக்கு. ஆனானப்பட்ட இந்த ரேவதி பொண்ணை இன்னமும் கூட கொக்குன்னு பழைய கொங்கனவா நீ நினைச்சிருந்தா, அந்த தப்பிதத்துக்கு நானும் பொறுப்பாளியாக முடியாது. விதின்னு கதைக்கிற ஏதோ ஒரு மாயசக்தியும் பொறுப்பாக மாட்டாது, சிரித்தாள் டாக்டர் ரேவதி. பட்டணத்தில் MBBS படித்து பட்டமும் பெற்ற பெண், புதுக்கோட்டையில் ராணி மருத்துவமனையில் உதவியாளராக பொறுப்பேற்ற அன்று மாலை நேரத்தில் பல்லவன் கிளப் பகுதியிலிருந்த சாந்தநாதர் ஆலயத்திற்கு சென்றாள். அர்ச்சனை செய்தாள். பெண்கள் வரிசையிலிருந்த சுவாமியை கும்பிட்டாள். அப்போது எதிர்ப்புறத்தில் இருந்த ஆண்களின் கூட்டத்திலிருந்து ஞானசீலன் வழக்கம் போலவே அப்போதும் வணக்கம் சொன்னதை கேட்டதும் கண்டதும் அவளும் வழக்கம் போலவே பதில் வணக்கம் தெரிவித்து புன்னகை செய்தாள். தீபாராதனை நடந்தது, முடிந்தது. தீட்சிதர் நீட்டிய பிரசாத தட்டை வாங்கி கொண்ட ரேவதி முழு ரூபாய் பணத்தை நீட்டினாள். பணத்தை வாங்கி கொண்ட குருக்கள் மற்றொரு தேங்காய் மூடி பிரசாதத்தை ஞானசீலனிடம் நீட்டினார். அவனும் 1 ரூபாயை நீட்டவே அவர் அதை பெற்றுக்கொள்ளாமல், ஞானசீலன், நீங்கள் எனக்கு தர வேண்டிய 50 பைசாவை நம்ம ரேவதி கிட்ட கொடுத்துருங்கோ, என்னோட கணக்கும் சரியாயிடும், உங்கள் கணக்கும் தீர்ந்துடும் என்றார். என்னம்மா ரேவதி, சரிதானே என்று ரேவதியையும் கேட்டார். ஞானசீலனைப் போலவே ரேவதியும் என்று கொட்டி தலையை ஆட்டி வைத்தாள். அவள் பிரகாரம் சுற்றத் தொடங்கினாள். அவனும் தொடர்ந்தான், பின்தொடர்ந்தான். 3 முறை பிரகாரம் சுற்றி முடிந்ததும் இருவரும் வெளி மண்டபத்திற்கு வந்து எதிரும் புதிருமாக வாய்மூடி ஊமைகளாக 1 வினாடி நின்றார்கள். டாக்டர் ரேவதி, 1 நிமிஷம் இருங்க, சில்லரை மாற்றிட்டு வந்துடுறேன் என்று தயவான குழைவோடு சொன்னான் ஞானசீலன். ஆகட்டும் என்கிற பாவனையில் வெகு அமர்த்தலாக தலையை லேசாக அசைத்தபடி நின்றாள் ரேவதி. சில்லறை காசோடு திரும்பி வந்தான் ஞானசீலன். அந்தி மழையும் வந்தது. இந்தாங்க

என்று கூறி 50 காசை நீட்டினான் அவன். அவள் தயக்கம் துளியும் என்று வாங்கி கொண்டாள். அவனது களையான முகம் ஏனோ அப்போது களை இழந்தது. ஓர் இங்கிதம் கருதி ஒப்புக்காக வேணும் துட்டு வேணாம்னு இந்த ரேவதி பொண்ணு சொல்லியிருக்கப்படாதா என்பதாக அவனது உள்மனம் ஆதங்கம் அடைந்திருக்க வேண்டும். மறுகணத்தில் அவன் பதறவும் நேர்ந்தது. மழை பெய்கிறது என்கிற நினைவு இல்லாமல் நடக்கிறாளே இந்த குமரிப்பெண். ரேவதி, மிஸ் ரேவதி, கூப்பாடு போட்டதுதான் மிச்சம். பலன் சுழி. கொட்டும் மழையிலே வெகு துடுக்காகவும் மிடுக்காகவும் தன் வழியில் தனி வழியில் நடந்தாள். ஏமாற்றமடைந்த அழகு வாலிபன் ஞானசீலன் ஏக்கம் அடையவும் தவறவில்லை. அப்பா தனக்கென்று தனியாக வாங்கி தந்த புது கார் அவள் ஏறுவாள் என்றும், அப்பொழுது அவளிடம் தன் காதல் மனத்தை வெளிப்படுத்தி விடலாம் என்றும் கோட்டை கட்டியிருந்தான் பாவம். போனதுதான் போனாங்க, என்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கப்படாதா? ரேவதிக்கென்று ஒரு வேடிக்கையான ஆணவமா? அவளை முதன் முதலாக சந்தித்த பொன்னான சந்தர்ப்பம் இரவு முழுவதும் அவன் உள்ளத்தில் ஆலவட்டம் சுற்றி கொண்டே இருந்தது. ரேவதி மனித பெண்தானா இல்லை மாய தேவதையா? சீகோ, மணி 12. ரேவதியின் கண்கள் திறக்கின்றன. மேனியின் சிலிர்ப்பு இன்னமும் அடங்கவில்லை போலும். அன்றைக்கு கோவிலில் ஞானசீலனின் அன்பை பொருட்படுத்தாமல் அவனிடமிருந்து பிரிந்து அந்தி மழையில் நனைந்து கொண்டே வீடு வந்து சேர்ந்த போது ஏற்பட்ட அதே மேனி சிலிர்ப்பை 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இப்போதும் அனுபவிக்க நேர்ந்ததை உணர்ந்ததும் கால்பாவி நின்ற நிலம் பிளந்துவிட்ட மாதிரி அவள் பதைத்து விட்டாள். நாற்புறமும் கலங்கிய விழிகளை மாறி மாறியும் மாற்றி மாற்றியும் சுழல விட்டாள். எல்லா கதவுகளும் தாழிடப்பட்டிருக்கின்றன. அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள், நான் யார்? ஞானசீலன் யார்? நான் டாக்டர் ரேவதி. ஆமாம், நான் தான். நான் நானேதான். என்னை பொறுத்தவரை எதுவும் யாரும் எனக்கு அப்புறம்தான். அவர் மிஸ்டர் மனசாட்சியாம். அதுவும் என் மனசாட்சியாம். சுத்த பேத்தல். விதியை வம்புக்கு இழுக்கிற தோரணையில் அவள் பலமாக சிரித்தாள். மனமென்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மனத்தின் யதார்த்தமான நிலை இது. இப்போது அவள் மனம் அந்த பழஞ்சோற்றை பதை சோறாக படம் பிடித்து எடுத்து காட்டும்போது அவள் மறுத்துதான் தீர வேண்டுமென்று எந்த புரட்சியும் இலக்கணம் வகுத்து காண்பிக்கவில்லைதான். மற்றொரு மஞ்சள் வெயில் மாலை வேளையில் மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற இலக்கிய கலை விழாவில் கலந்து கொண்டு விட்டு கால்நடையாக திரும்பிக் கொண்டிருந்தாள் ரேவதி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்த குலோத்துங்கனும் யசோதாவும் காதலாகி கல்யாணம் செய்து கொண்ட சுபமான பழைய நிகழ்ச்சியை நினைவூட்டுகிற மாதிரி அவர்கள் இருவரையும் பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்து பேசிய பெண் அவள் நடையை தொடர்ந்த நேரத்தில் வானம் பொத்து கொண்டது. ஒதுங்க இடம் தேடிக்கொண்டு இருந்த அவளை உரசிக்கொண்டு சென்றது அந்த ரோஜா பூத்த மாதிரியான கார். அதுவும் வந்து நின்றதை கண்டதும் இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். ஓ, நீங்களா? ஞானசீலன் புன்னகை பூத்தவாறு, நான் எப்பொழுதும் உங்கள் பணியாள்தான், ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறி கதவை திறந்து விட்டான். அவளும் வேறு வழி இல்லாமல் ஏறிக்கொண்டாள். அவனது மாளிகைக்குள் போய் கார் நின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கள் டாக்டர், ஒரு சிறு வேலை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்க கூட உள்ளே வந்து அமரலாம். அவளுக்கு ஆட்சேபனை என்ன, அச்சம் என்ன? அவனும் திரும்பி வர எவ்வளவு நேரமாகுமோ? மழையும் நின்ற பாடாக இல்லை. ரேவதியும் இறங்கினாள். அவனது வீட்டுக்கு ரேவதி வந்து விட்டாள். அவள் உடல் முழுக்க கம்பளி பூச்சி ஊர்ந்தது. வந்த காலோடு நிற்கப்படாதுன்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்து காஃபி குடிங்க வேண்டி கேட்டுக்கொண்டான் அவன். அவள் உட்கார்ந்து காஃபியை அருந்தினாள். கோப்பையை டீபாயில் வைத்தபடியே, நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி, உங்கள் காஃபிக்கு ஒரு நன்றி. நயமான நாணத்துடனும் வினயமான புன்சிரிப்புடனும் அவள் நன்றி தெரிவித்தாள். மனம் கொள்ளாமல் சிரிப்பு வழியவே வாய்க்கொள்ளாமல் சிரித்தான் ஞானசீலன். உங்கள் நன்றி அறிவிப்பு பாணி A1 மிஸ் ரேவதி. ரேவதி கருவக்களி துலங்க சிரித்தாள்.

0: அதுதான் ரேவதி. ஆமாங்க ஞானசீலன், நான் எப்பொழுதும் எதிலும் A1 தான். அதுதான் இந்த டாக்டர் ரேவதியின் தனி சிறப்பாக்கும். ஞானசீலன் மீண்டும் சிரித்தான். நான் புறப்படுறேன். என்னை விட்டுட்டா? சிவிகைகள் குலுங்கவும் மூக்குத்தி பளிச்சிடவும் தலையையும் மார்பையும் நிமிர்த்தி ஞானசீலனை நேர்கொண்ட பார்வையை கொண்டு அளந்தாள். அந்த கேள்வியில் துணித்த இனம் விளங்காத என்னவோ ஒரு சுகம் தனது மனதுக்கு ஆறுதலாக இருப்பது போலவும் அவள் உணர்ந்தாள். ஆறுதலில் பூத்த புன்னகை மலர் மணக்க தொடங்கிவிட்டது. பழைய கோயில் நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கவும் மறந்துவிடவில்லை. அன்றைக்கு ஏற்பட்ட தவறுக்கு பரிகாரம் கண்டு ஒரு சமரசம் ஏற்படுத்தவும் அவளது கன்னிப்பூ நெஞ்சம் இடம் தர மறுத்துவிடவில்லைதான். உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு தர வேண்டாம்னு தான் வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு யோசித்தேன் என்று இங்கிதமாக பேசினாள். மழை இல்லை. உங்களை உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டாதான் என் மனசுக்கு சமாதானம் ஏற்பட முடியும். இல்லாட்டா உங்களை நடுவழியில் விட்டு விட்டது போல வருந்துவேன். அப்படியா? ஆமாம். அப்படின்னா என்னோட புறப்படுங்க என்று பட்டென்று சொன்னாள் ரேவதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம். புதினத்துடன் வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்டார் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஷோல எப்பவும் சிறந்து விளங்கும் ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு 4 நபர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நடிகர்களுக்கு எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது எப்பவும் ஸ்பெஷல் தான். அப்படி முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில் தங்களுடைய நடிப்பால தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பலர் உண்டு. படத்துடைய பெயரை சொன்னாலே அவர்கள் நினைவுக்கு வரும் வகையில் 80களில் மிகவும் பிரபலமாக வளம் வந்த நடிகைகளில் சிலர் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோவுடைய ஸ்டார்ஸ்.

0: இப்ப நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது ஸ்டார் நடிகை அருணா. 1980 கல்லுக்குள் ஈரம் படம் மூலம் தமிழ்ல அறிமுகமானாங்க. இந்த படத்துல சோலை என்கின்ற கதாபாத்திரத்துல துணி வெளுப்பவராக நடிச்சிருப்பாங்க. தங்கள் ஊருக்கு படம் எடுக்க வரும் நபர்களையும் அவர்களுடைய செயல்களையும் ஆச்சரியமாக பார்க்கும் சோலை அந்த குழுவில் இயக்குனராக வருபவரின் மீது நேசம் வைக்கிறாங்க. இதற்கிடையே முறைப்பையனுடைய அன்பு, தந்தையுடைய தீய பழக்கத்தால் உண்டாகும் பிரச்சனைகள், தோழியுடன் உரையாடல், மனநிலை மாற்றத்தால் புரியாமல் செயல்படும் ஒருவனின் பாசம் என பலவற்றையும் சந்திக்கிறாங்க சோலை. பலருடைய கேள்விகளுக்கு கண்ணாலே பதில் பேசும் சோலை கேரக்டர்ல மனதில் தோன்றும் பல உணர்வுகளுக்கு தன்னுடைய நடிப்பால உயிர் கொடுத்திருப்பாங்க நடிகை அருணா அவர்கள். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல இவர் பாரதி ராஜா அவர்களிடம் தன்னுடைய பெயரை சொல்லும் சீன் அவ்வளவு உயிரோட்டமாக இருக்கும். அந்த சீன் தான் இப்ப உங்களுக்காக வருது கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல இருந்து.
1: என் பேரு சோலை.
0: காதல் உணர்வுகளை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி வைத்தாலும் வெளியே வந்துவிடும் அல்லவா. மனதில் நின்றவன் எதிரில் இல்லாததால் வாடுகிறாள் இந்த மங்கை. அவனின் வருகைக்காக இவள் ஏங்குவதை பாடலில் எவ்விதம் விவரிக்கின்றாள் என்பதை நாமும் சற்று கேட்போமா? பாடல் வருகின்றது கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: जनहित में जारी।
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல 80க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகை அருணா. 1985 ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகளாக மிகவும் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. 1988 ஆண்டு வெளியான பெண்மணி அவள் கண்மணி படத்துல சுதாவாக நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகை மனோரமா அவர்களும் பேசும் சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடறதுக்கு நீ யாரு? எனக்கு என் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிகையில தாரமான எழுதிருக்க?
1: நெஞ்சத்தில் நேசம் வளர்ந்து விட்டாலே உள்ளுக்குள் எங்கெங்கும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதானே இருக்கும். சொல்லவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் தவிக்கும் நிலையில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றாள் இங்குருத்தி. மங்கையின் மன ஓட்டத்தை பாடல் மூலம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஷோவுடைய நெக்ஸ்ட் ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ஜெயஸ்ரீ. 1985 வெளியான தென்றலே என்னை தொடு படத்தின் மூலம் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்களால தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல கிட்டத்தட்ட 25 படங்கள்ல ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகர் மோகன் அவர்களும் உரையாடும் பல சீன்ஸ் ரசிகர்களால ரசிக்கப்பட்டவை. பிடித்ததை ஒப்புக்கொள்ள மறுக்கும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை தென்றலே என்னை தொடு படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெயஸ்ரீ. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல நாயகனை இவர் பொய்யாக ஏமாற்றும் சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: அடுத்தபடி கல்யாணம் தானே சொல்லிட்டாரு.
2: ஐயோ
1: இப்படி தாங்க, நானும் பதறி போயிட்டேன்.
2: மனசு ரொம்ப பேசுங்க.
1: ஆமாங்க பேசையுது, ஆனா எங்க அப்பாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லைங்களே.
2: இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது, உங்க எதிர்காலத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றத கேளுங்க, நாளை காலையில கையோட கூட்டிட்டு போறீங்க, இவர் தான் என் காதல இருந்து சொல்றீங்க.
1: மெட்ரோ நாளைக்கே முடியாதுங்களே, அடுத்த மாசம் 4ஆம் தேதி தான் முடியும்.
2: ஏங்க அன்னைக்கு தான் நல்ல நாளா?
1: இல்லைங்க, சிங்கப்பூர்ல இருந்து அவர் அன்னைக்கு தான் வராரு.
2: அவருன்னா யாரு?
1: அவர் தாங்க என் காதலர் மிஸ்டர் சங்கர்.
2: அப்போ அப்போ நான் என்ன?
1: நீங்க என் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல்.
2: தட்ஸ் ஆல்.
1: நானும் மிஸ்டர் சங்கரோ 2 வருஷமா மனப்பூர்வமா காதலிச்சிட்டு இருக்கோம். அவர்னா எனக்கு உயிரு, நான் தான் அவருக்கு உயிரு.
2: ஸ்டாப் இட். ஏற்கனவே என் நெஞ்சு டப்பு டப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரே அடியா நிறுத்திடாதீங்க.
1: என் காதலுக்கும் உங்க நெஞ்சுக்கும் என்னங்க சம்பந்தம்?
0: இவர்களுக்கு அப்படி அந்த பகலிடம் என்னதான் கோபமோ, போய்விடு என்று சொல்வதற்கு காரணம் அறிய பாடலை கேளுங்கள். பாடல் வருகின்றது தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் நம்ம நேயர்கள், செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்துல நடிகர் விசு அவர்களுடைய மகளாக தோன்றியிருப்பாங்க நடிகை ஜெயஸ்ரீ. இந்த படத்துல நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க. தந்தையுடைய செயல்களாலும் கணவனுடைய செயல்களாலும் அல்லாடினாலும் தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்காத பெண்ணாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகர் பாண்டியன் ஒதுக்கொள்ளும் இடங்கள், தந்தையிடம் இவர் உரையாடும் காட்சிகள் அனைத்துமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ உங்களுக்காக நகைச்சுவை கலந்த ஒரு சீன் வருது திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்துல இருந்து.
1: அன்னைக்கு நான் சமைக்க முடியாது, ஆனா நீ சமைக்கிறேன்னு சொல்றேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன் சொல்லுங்க. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வளரலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுற எனக்கு கெட்ட போக வரும். ஐயா நான் சொல்லமா, நீ போய் சமைச்சுக்க. அக்கா தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய பொண்ணு, இங்க யார் வீட்டு அடுப்படையிலயோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தலை விதி இந்த வீட்டுல எப்படி அரிசி போட்டுட்டு தண்ணி ஊத்துவீங்களா, இல்ல தண்ணி ஊத்திட்டு அரிசி போடுவீங்களா? அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டவ் பத்த வைப்போம்.
2: அக்கா சாப்பாடு ரெடியா?
1: ரெடிப்பா. நந்தினி நீ போடுறியாமா?
2: அக்கா நீ சாப்பாடு போட்ட போடு, இல்லன்னு வேணாம்.
1: நானும் யாருக்கும் சாப்பாடு போட தயாரா இல்ல.
0: காதலில் மயங்காத காதலர்களும் இல்லை, காதலியின் விழியில் மயங்காத காதலனும் இல்லை. இங்கு மயக்கம் மட்டுமல்ல சந்தேகமும் வந்துவிட்டது. அப்படி என்ன சந்தேகம், பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா?

0: நடிப்புல முதலில் வெளியான படம் பன்னீர் புஷ்பங்கள். 1981 வெளியான இந்த படத்துல உமா கேரக்டர்ல ஸ்கூல் போகும் மாணவியாக நடிச்சிருப்பாங்க. பருவ வயதில் தோன்றும் ஈர்ப்பு காதல் என்று மாறும் முன்பே சுற்றி இருப்பவர்களுடைய செயல்களால உணர்வுகள் காதல் என்ற பெயரில் வலுப்பெற வீட்டை விட்டு செல்லும் உமா தன் ஆசிரியருடைய அறிவுரையால மீண்டும் பெற்றோரிடம் சேர்றாங்க. பருவ வயது மாற்றங்களை உமா கேரக்டர்ல மிக பொருத்தமாக தன்னுடைய நடிப்பால வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக தாயும் மகளும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துல இருந்து.
1: என்ன தைரியம் இருந்தா நாங்க சொல்லியும் கேட்காம நீ அவன் பக்கத்துல உட்காருவேன். பிரபுதாமா என் பக்கத்துல உட்காந்தா? அதான் ஏன் உட்காந்தா? பெஞ்சு தானே உட்காந்தா என்னமா? அவன் காத்து கூட மேல படக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க என்ன தடுக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட பேசணும்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட இருக்கணும் தோணு. பிரபுவை பார்க்க நினைக்கிறதுனா அவனை பார்க்க வைக்கிறது உங்க கண்டிப்பு. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அதுக்கு காரணம் நீங்க, உங்க கோல், உங்க கண்டிப்பு. நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும்
0: காதல் கொண்டு விட்டாலே சுற்றி இருக்கும் அனைத்தும் தங்களுக்காக இயங்குவது போலவே ஒரு பிம்பம் காதலர்களுக்கு தோன்றும். இந்த காதலர்களும் அதில் விதிவிலக்கில்லை. அப்படி இவர்கள் காதல் கொண்டதால்

0: அதே நேரத்துல மகளி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல 90க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாகவும் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகை சாந்தி கிருஷ்ணா. 1982 வெளியான மணல் கயிறு திரைப்படத்துல நகைச்சுவை கலந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப உங்களுக்காக மணல் கயிறு திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: என்னங்க
2: டாக்ஸி கிடைக்கலனா ஸ்கூட்டர்லயே போலாமா?
1: டாக்ஸி கிடைக்கலனா ஆட்டோல போறோம்.
2: சரிங்க.
1: ரெண்டு ஆட்டோ, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, தனித்தனியா சீக்கிரம் கிளம்பிடி. ஒரு முக்கியமான விஷயம், மேனேஜர் வீட்ல நீ எங்கிட்ட பேசணும், ஆனா டாக்ஸில பேசக்கூடாது, புரியுதா?
2: என்னங்க இப்போ தெருக்கோடியில பூ வாங்கணும், அது உங்ககிட்ட கேக்கவா இல்ல டாக்ஸி டிரைவர் கிட்டயா?
0: 1997 வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்துல சாந்தி கேரக்டர்ல நடிகர் ரகுவரன் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்துல வெகு யதார்த்தமாக உணர்வு பூர்வமாக தன்னுடைய நடிப்பை ரசிகர்களுடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில வெளிப்படுத்தி இருப்பார். இப்பொழுது உங்களுக்காக கணவன் மனைவி உரையாடல் காட்சி வருது நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து.
3: பிக்னிக் பத்தி ஏதாவது பேட்டி கொடுக்க போறீங்களா என்ன?
4: பேட்டி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல, ஆனா யாராவது உன் கல்யாண வாழ்க்கை சக்சஸ் ஆன்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்ல.
5: என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சண்டை போட்டுக்கிறதுலாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சண்டையே போட்டுக்காம குடும்பம் நடத்துறவங்களோட கல்யாணம் மட்டும்தான் வெற்றின்னா இந்த உலகத்துல தோல்வி அடைஞ்சவங்க கல்யாணம் தாங்க நிறைய இருக்கும்.
4: இல்ல சாந்தி, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல எப்பவாவது தான் சண்டை போடுவோம், இப்ப எப்பவாவது தான் சண்டை போடாம இருக்கும்.
5: இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பிக்னிக் தானே போனோம், சண்டே வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும்? நாளைக்கு வாங்க நம்ம போலாம்.
0: மனதில் இருப்பவளுக்கு மலர் சுட்டுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவளிடம் தந்த பிறகும் வாசனை அகலவில்லை என்றால் ஆச்சரியப்படத்தானே வேண்டும்? காதலால் தடுமாறி கொண்டிருக்கும் இருவரின் உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து.

0: சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைவாக வரும் நம்ம ஷோவோட ஸ்டார் நடிகை நிஷாந்தி. 1987 வெளியான படம் எங்க ஒரு பாட்டுக்காரன். இந்த படத்துல அறிமுகமான நடிகை நிஷாந்தி அவர்கள் செண்பகம் என்கின்ற கதாபாத்திரத்துல இன்னசென்டான கிராமத்து பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய காதல் வெற்றி பெறாது என்கின்ற எண்ணம் ஏற்பட மடிந்து போகும் செண்பகம் கேரக்டர்ல ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை நிஷாந்தி அவர்கள். அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில நிலைத்திருக்கக்கூடிய வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்பொழுது உங்களுக்காக செண்பகம் தன் தாயுடன் பேசும் இன்னசென்டான உரையாடல் சீன் வருது எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து.
1: லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும்.
2: அம்மா பால் அங்கன வைடி.
1: ஐ பனியாரோ,
2: சாமி கூட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்புற வரைக்கும் பல்ல படக்கூடாது.
1: சாப்பிட்டா என்னம்மா தப்பு?
2: என்ன தப்பா?
1: சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா?
2: படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க.
1: பாவம் அந்த மாப்பிள,
2: கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி.
0: விழி என்னும் கூர்வாளை கொண்டு தாக்கினால் காயம் எப்படி இருக்கும்? இங்கு யார் யாரை தாக்கியது, காயம் பட்டவருடைய நிலைமை என்ன, பாடல் மூலம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகள்ல 30-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய சகோதரி ஆவார். இவருடைய பெயர் சாந்தி பிரியா ஆகும். இவரும் நடிகை பானுப்பிரியா அவர்களும் இணைந்து சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மங்கம்மா கேரக்டர்ல நாயகன் மேல் அதீத அன்பு கொண்ட மங்கையாக தோன்றியிருப்பார். தன்னுடைய காதலை நாயகனுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காகவே விட்டு கொடுக்கும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை நிஷாந்தி அவர்கள். இந்த படத்துல படபடவென பேசும் தைரியம் நிறைந்த பெண்ணாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல அட்டகாசமாக இருக்கும்.
1: தன்னவளின் மேல் எத்தகைய காதல் கொண்டிருந்தால் அந்த வானத்து வெண்ணிலவை தன்னவளுடன் ஒப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் உலக அதிசயத்தில் ஒன்றென்றும் கூறுகின்றான் இவன். நாமும் கேட்போமா இவர்களின் காதலை இந்த பாடலின் வாயிலாக?

நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. 80களில் அறிமுகமான முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பால் தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகைகளான அருணா, ஜெயஸ்ரீ, சாந்தி கிருஷ்ணா, நிஷாந்தி அவர்கள்

பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் பலர் உண்டு நாம் சொல்வதற்கு. ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மற்றவர் உங்களை புரிந்து கொள்வதை விட நீங்களே உங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற தொடங்கினால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 2:24:45. என்றும் இனிவேல் அடுத்த வி குமார் இசையில் கண்ணதாசன் வரிகளில் 1000 பொய்ப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

நேர்களி, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044249864458 என்ற தொலைபேசி எண்ணிலும், agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். நேரம் 2:28 என்று மணி வேலை அடுத்து பாசம் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 2:35 நாற்பதிலோடு என்ஜிபி நிவையில் அடுத்து கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில், வானம்பாடி படத்திற்காக ஒலிக்கும் குரல் பேசுசிலா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இன்றும் நினைவில் அடுத்து கேட்கலாம் மருதகாசி வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் 1000 ரூபாய் படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல்.

சித்தி படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

நேரம் 2:48, 4:00. இன்று மணிவேல் அடுத்த டி ஜி லிங்கப்பா இசையில் தேடி வந்த செல்வம் படத்திற்காக பி. சுசீலா கோமலா பாடிய பாடல்.

நேரம் 2:55 பத்து நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சோலையாறு சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதி அன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

பன்மொழி பாடல்கள். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹிந்தி சாங் வருது, கல்ஹானோ படத்திலிருந்து.

நேரம் 3:16 45 நொடி. பன்மொழி பாடல்களை ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள பாடல்கள் கேட்கலாம். என்ன நின்றே மொய்தீன் படத்திற்காக விஜய் யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: பன்மொழி பாடல்களை அடுத்து ஒரு மலையாள பாடல் கோதா படத்திற்காக கௌரி லட்சுமி பாடியது.

நேரம் 3:26. பன்மொழி பாடல்களாக ஹிந்தி மலையாள பாடல்கள்லாம் கேட்டாச்சும். அடுத்து ஒரு தெலுங்கு பாட்டு மனு சித்ரா குரலில்.

0: கேட்ட இந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நெய்வேலி ஆர் சந்தானகோபாலன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக தேவதேவ என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, மாயாமாளவ கௌளி ராகம், ரூபகத்தாலம்.

Gadi sa ni sa, bam gadi sa ni sa, da bum gadi sa.

இதில் நடித்தவர்கள் விஜய், பானுப்ரியா, ரம்பா, எம் என் நம்பியா, நிழல்கள் ரவி, ரகுவரன், ராதாரவி, தாமு, சார்லி, அஞ்சு மற்றும் பலர்.

0: இசை எஸ் ஏ ராஜ்குமார், கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்னகர்.
1: ரெடியா? ஓகே. வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பல பிரபலங்களை சந்தித்திருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் சந்திக்கவிருப்பது இளம் வயதில் சாதனை புரிந்துள்ள ஒரு இளம் தொழிலதிபரை. படைக்கின்ற யாவருமே பாரதத்தின் தொழிலாளி, உழைக்கின்ற உத்தமர்கள், ஊர்வோற்றும் உழைப்பாளி. ஈடு இணை இல்லாத கலைக்கேது விலை. இதோ உங்கள் முன் தோன்றுகிறார் இணையில்லா விஜய்.
2: வணக்கம் மிஸ்டர் விஜய்.
3: வணக்கம்.
2: பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. எப்படி ஷிப்பிங் கார்பரேஷன் துறையில இவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு டைரக்டரா இருக்கீங்க? உங்க வெற்றியின் ரகசியம் என்ன?
3: ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு காரணமான பெண்மணி இப்ப என் முன்னால இருக்காங்க.
2: என்னது?
4: நான் உங்களை சொல்லுங்க, டிவி முன்னால உட்காந்து இப்ப இந்த பேட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்.
2: ஓ, அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எங்க, பெண்மணினா உடனே மனைவியா தான் இருக்கணுமா என்ன?
2: சரி, அம்மாவா?
3: இல்ல, எங்க அம்மாவுக்கு மேல எங்க அக்கா. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க.
4: எனக்கு எல்லாமே எங்க அக்கா பூஜா தான்.
2: மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: என்னங்க, டிவில எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க போய் பர்சனல் க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறீங்க?
2: இல்ல, நீங்க யாரை லவ் பண்றீங்களா?
3: ஒரு 10 பேரை லவ் பண்றேங்க.
2: 10 பேரையா?
3: இருங்க, ஒவ்வொருத்தரா சொல்றேன். மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை டாட், மிஸ்டர் சேதுபதி.
5: தேங்க்யூ மைசன்.
6: என் பெரிய அண்ணன் கிருஷ்ணன்.
5: தம்பி, உன் நல்ல எண்ணத்துக்கு நமக்கு வெற்றி வெற்றி வெற்றி தான்.
6: என் பெரிய அண்ணி உமா.
7: தம்பினா தம்பி தான்.
6: என் சின்ன வாசு.
5: ஆக்ஷன்.
6: என் சின்ன கிரிஜா.
8: ஹேய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத.
2: 10 பேர்ல 5 பேர் சொல்லிட்டீங்க, அப்ப மீதி 5 பேர்
9: மனோஜ், காயத்ரி, கயாதி,
8: ரவி. வாசே.
10: அதான் ஏற்கனவே சொல்லிடுச்சுல, ஏன் அலையறீங்க? அவ
5: ஆண்ட்ரோசர் போட்டானே, அதான் குழந்தைங்களோட சேர்ந்து தான்.
3: இவங்க எல்லாத்தையும் விட எங்க அக்கா. உலகமே சுத்தாது. உலகெல்லாம் ஒரு சொல், ஒரு சொல்லில் உலகம். அதாங்க காதல்.
2: ப்ளீஸ், ஒன்ஸ் மோர்.
11: சுதந்திர தின குடியேற்ற விழாவிற்கு நமது பள்ளி நிறுவனர் திரு சேதுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.

0: Good morning.
1: Good morning, sir.
2: Good morning, sir.
0: India Shipping Corporation Executives and Directors. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். போன வருஷம் நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே டாப் டென்ல ஒன்னா இருந்தது. Thank you. டாப் டென்ல நாம ஒன்னா இருந்தா போதுமா? டென்ல நாம டாப் ஆயிருக்கணும். அதனால சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போறோம். இந்த ஐடியா கொடுத்தது நம்முடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் விஜய். சோ இந்த விஷயமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மிஸ்டர் விஜய உங்க ஆசீர்வாதத்தோட சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப போறோம்.
3: 1972 நான் ஃபாரின் போய் திரும்பி

0: நீ வந்தப்போ ஒரு குழந்தைய பேத்து என் கையில கொடுத்துட்டு நீ மேல போயிட்ட. இப்போ அவன் வளர்ந்து ஃபாரினுக்கு போக போறான். உனக்கு சந்தோஷம் தானே அமிர்தவல்லி?
1: டாடி, இந்த பிளாஷ்பேக் சொல்ற கெட்ட பழக்கத்தை எப்ப விட போறீங்க? இப்ப உங்க கதை ரொம்ப முக்கியமா?
2: விஜய், ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, புறப்படு.
3: இருங்க, அக்கா வந்துட்டோம்.
2: என்னப்பா பூஜாக்கு ஸ்கூல்ல ஏதாவது வேலையா இருக்கும், அதனால லேட் ஆகும். நீ புறப்படு.
3: நான் அக்கா வரம் எப்படின்னா கிளம்புறது?
2: ஏ, அக்கா வரலாம், என்னடா செய்வேன்?
3: நான் ஊருக்கு போக மாட்டேன்.
2: ஏ, என்னவன் பல்லு வளர்க்கறதுல இருந்து பிசினஸ் ஃபாரின் போற வரைக்கும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. நல்ல பாப்பா. அடா, வாங்க பிரின்சிபல் மேடம்.
4: சாரி சாரி சாரி.
2: என்ன பிரின்சிபல், பங்க்சுவாலிட்டி எல்லாம் இருக்கணும்.
4: சாரிடா கண்ணா, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்.
3: பரவாயில்லக்கா.
4: விஷ் யூ ஹாப்பி ஜர்னி, ஆல் தி பெஸ்ட்.
3: தேங்க் யூ.
0: இந்த சபாபதி உங்க கூட வந்தான்னா மத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
3: ஓ, தேங்க்ஸ்.
0: என்னால மட்டும்தான் வரும். பாஸ், இந்த பக்கம் ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அப்படியே போயிடுவோம்.
5: Welcome, welcome, Mr. Vijay. I'm Nagaraj.
3: Hello.
5: He is my cousin brother, Shekhar.
3: Yeah, I just met him in the airport.
5: Oh, he's...
0: உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது, நானே அறிமுகம் ஆயிட்டேன்
5: சார். She is my wife, Rahini.
6: Hello.
3: வணக்கம்.
6: அப்பா, இது மாதிரி வணக்கம் கேட்டு எவ்வளோ வருஷமாச்சு.
0: ஏன் அடிக்கடி கேட்கலாமே, நீங்க வணக்கம் சொன்னீங்கன்னா பதிலுக்கு உங்க ஹஸ்பண்ட் வணக்கம் சொல்லிட்டு போறாரு.
7: வந்த கெஸ்ட் வெளியே நிக்க வச்சு பேசி அனுப்பிச்சுலன்னு பாக்குறியா?
5: ஐ எம் சாரி டா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரிஜினல் தமிழ் என்று பாக்குறதுனால அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். Please come, please come, Mr. Vijay. Please. Mr. Vijay, meet Mr. Magesh.
8: ஹலோ,
5: மை பர்சனல் செக்யூரிட்டி. உங்களை ஹில்டன் ஹோட்டலில் தங்க வைக்கலாம்னு ஷேகர் சொன்னா. நான் தான் உங்களை இங்கே தங்க வைக்கிறதா டிசைட் பண்ணேன். உங்களை கேட்காம டிசைட் பண்ணதுக்கு ஐ எம் சாரி.
8: நோ நோ நோ நோ, நான் பிறந்ததுலேருந்தே ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்தவன். நான் எப்படி ஹோட்டலில் தனியாக தங்க போறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ்
5: சொல்லணும். ஸோ நைஸ்.
7: நாகராஜ், விஜய் நம்ம கெஸ்ட் ரூமில் தங்கட்டும்.
6: ஷேகர், கெஸ்ட் ரூம் ஒன்றும் ரெடி ஆகலை, அதை வரைக்கும் விஜய் மெனு ரூம்லேயே தாங்கலாமே.
5: குட் ஐடியா,
7: வாங்க. விஜய், இதுதான் நீங்க தங்க போற ரூம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க.
8: ஓகே.
7: நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு சைட் சீயிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 8 மணிக்கு இந்த கோப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மீட் பண்றோம். ஓகே
8: ஓகே,
7: குட் நைட்.
8: சபாபதி,
0: யா
8: இந்த மீனு மீனுன்னு சொல்றாங்களே, யார் இந்த மீனு? ஆமா, இது நாகராஜ் சாரோட பொண்ணா?
0: பொண்ணா சார், என்ன பேசுறீங்க? நாகராஜ் சாருடைய ஒரே தங்கச்சி.
9: Why did you click me?
8: No, you see, like...
9: Yes, I saw.
8: Madam, you see, like I...
9: Yes, I saw.
8: I mean, I was clicking this flower and this flower came in between.
9: What?
8: No. You came in between. Not my mistake.
9: Don't repeat it again, okay? Idiot, stupid, nonsense.
8: Pardon, thai kuralam, pei kulam arugudu ba.
10: Hello, Meenakshi.
9: Hi.
8: நீங்க உங்களை நான் புகழ்ந்து பேசினேங்க்கா. இந்தாங்க வச்சுக்கங்க, வாட்டுங்களா?
10: ஓகேம்மா.
9: ஓகே,
10: பாய்.
9: பாய் அங்கிள். ஹே, வேர் இஸ் மை ட்ராலி கேர்ள்? எக்ஸ்கியூஸ் மீ, யூ நோ வேர் மை ட்ராலி இஸ்?
11: ட்ராலி?
9: யா.
11: வாட் ட்ராலி?
9: ஐ வாஸ் ஷாப்பிங், ஐ புட் ஆல் மை ஸ்டஃப் இன் தி ட்ராலி அண்ட் தி ட்ராலி இஸ் மிஸ்ஸிங். வேர் இஸ் மை ட்ராலி?
11: சாரி, வி ஆர் க்ளோசிங், கம் டுமாரோ.
9: ஓ காட், ஷிட். இன்னைக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது?
8: யாரடி நீ மோகினி?
9: யூ? ஹேய், கிண்டலா?
8: ஆ, சுண்டல். பாட்டு பாடுன ஊர்ல கிண்டலா?
9: ஷட் அப். நீ என்ன பார்த்து தான பாட்டு பாடுன?
8: எது? உன்னை பார்த்தா? மேடம், மோகினினா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். உன்னை பார்த்தா யாரடி நீ பிசாசுன்னு வேணா பாடலாம்.
9: யூ?
8: என்ன, இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், இந்த மூணு வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறா தானே? இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாது உனக்கு இங்கிலீஷ்ல?
9: பிளாடி ஃபூல்.
8: பரவாயில்லையே, நாலாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன். அம்மா, யோசிச்சு யோசிச்சு பேசுறியே, இங்கிலீஷ் தமிழ் மீடியம்ல படிச்சா நீ?
9: யூ?
8: ஓகே, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. பைசா எல்லாம் வந்துட்டேன், எந்த திங்ஸும் வாங்க முடியல. நான் வாங்கின திங்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்படு. சீ மை பனி. என்னது துவைக்காம சுருங்கிருச்சு? ஐயோ, இதுல எப்படி ஏன் பைக்குள்ள வந்தது? ஓ திருடி, எல்லாத்தையும் தூக்கி ஏன் பாக்குள்ள போட்டியா நீ?
9: யாரை பார்த்து திருடிங்க? நீதான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நீங்க இதெல்லாம்

0: மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்லி விடுவீங்க. நாங்க தேங்க்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க உடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோமோ இல்லையோ இமீடியட்டா நாளைக்கு எங்க மீட் பண்ண போறோம்னு டேட்டிங் கேப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா?
1: நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப அழகா இருக்கேன். ஐ திங்க் ஐ லவ் யூ. நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்
2: இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க,
0: ஹேய் மிஸ்டர், இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாதா? என்கிட்ட விளையாடாத.
2: மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க.
0: ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம் இடியட்.
2: அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அந்த இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ.
0: எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி டாக்ஸி.
2: கையில காசு இல்ல, டாக்ஸி வேற. பாவம் டாக்ஸிக்காரன்.
0: சரிதா போடா.
2: சரிதா போடி
0: போடா
2: போடி.
3: என்ன
4: நினைப்பாரு?
3: நல்லா கேளு மீனு.
0: சாரி சாரி சாரி.
3: தட்ஸ் குட். மிஸ் விஜய், இவ யார் தெரியதா? என்னோட ஒரே சிஸ்டர் மீனாட்சி. மீனு.
5: சாரி விஜய், மீனு நல்ல பொண்ணுதான், ஆனா உங்க அண்ணாதான் அவருக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு.
3: சாரி விஜய், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, கரெக்டா 8 மணிக்கு நான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்காது. கடி பலமோ?
2: இல்ல சார், பரவாயில்ல.
0: கிரேட் இன்சல்ட், வெரி கிரேட் இன்சல்ட்.
4: ஒரு பொண்ணு கிச்சன் ரூமுக்கு வர்றதை இன்சல்ட்டா ஃபீல் பண்றதா? எதுக்கு ரசமாடி குதிக்கிற? என்னாச்சு உனக்கு?
0: என்ன என்ன ஆகணும்? நான் லைஃப்ல யார்கிட்டயும் சாரி கேட்டிருக்கேனா?
4: சாச்சா, நீ சாரி கட்டி நானே பார்த்தது இல்ல.
0: ஃபூல். இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆறான் பாரு.
4: ஏன் அவரை சாரி கட்டி விட சொல்ல போறியா?
0: அந்த விஜய் சைவோன்னு தானே சொன்னா?
4: ஆமா, என்ன கட் பண்ணி மனுஷ ஃப்ரை போட்டு கொடுக்க போறியா?
0: நீ பாவம், அந்த மாதிரி குதிக்கிற ஒரு தவளை பீஸ் பீஸா கட் பண்ணி அத சூப் வச்சு வெஜிடேரியன் சூப் னு குடுக்க போறேன். இந்த தவளை சூப் வச்சு விஜய் பையனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்?
4: எப்படி இருக்கும்? பாஸ்போர்ட், ஏர்போர்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தவளை சூப்பை குடிச்சிட்டு தாவி தாவியே அவர் இந்தியாவுக்கு போயிடுவாரு.
3: மிஸ் விஜய், கையில வலி எப்படி இருக்கு?
2: மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கையிலயும் ஒரு கடி கடிச்சிட்டனா ரெண்டு கையிலும் வலி பேலன்ஸ் ஆயிடும்.
3: என்ன விஜய்க்கு சூப் வைக்கலையா?
0: அவர்தான் சைவம் ஆச்சு, மிக்ஸ் ஆயிட கூட இருந்தா அவருக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன்.
3: வெரி குட், வெரி குட். மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலி பத்தி ஒன்னு சொல்லியே.
2: நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி சார், கூட்டு குடும்பம்.
3: இஸ் இட் இந்த செஞ்சுரியில ஜாயின்ட் ஃபேமிலியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, யார் யாரில் இருக்கீங்க?
2: எங்க அப்பா, என்னோட ரெண்டு அண்ணங்க, அண்ணிங்க, எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா, மொத்தம் 10 பேரு.
0: 10 பேரா? அது எங்க அப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா?
3: மீனு, இடியட் மாதிரி பேசாத. சாரி விஜய், அவ இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் கல்ச்சர் தெரியாம போயிடுச்சு. ஐம் சாரி.
0: உங்களுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் சாப்பிட்டீங்க.
3: சூப். அம்மா, யார் சூப் வச்சது? நீயா?
4: இன்னைக்கு மேடம் சூப் வைக்கல. உண்மையிலேயே இன்னைக்கு சூப் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா?
2: அப்ப யாரு?
4: எது? எங்க மீன் சூப் வச்சதுன்னு சொல்றீங்களா? மீன் சூப் வைக்கல. மீனுக்கு சூப் வைக்க தெரியாது. சூப் வச்சா மீன் குடிக்கும் இல்லையா? மீனும் சவள குடிக்குது, சூப் சுடுதுன்னு. சூப் சாப்பிடுங்கம்மா.
0: சாப்பிட்டீங்க?
2: ஸ்பெஷல் சூப். சூப்பரா?
3: மிஸ்டர் விஜய், வந்த பிசினஸ் முடிஞ்சு போச்சு, உடனே ஊர் கிளம்பாம நீங்க ஒரு வாரம் வீட்டு தங்கிடணும். ஓகே
2: ஓகே. பிளஷர்.
0: அண்ணா, நீ ஷாப்பிங் கா வந்த வந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. உன் போட் கார் வேணும்.
3: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மிஸ்டர் விஜய், நானும் என் ஒய்ஃபு கனடாக்கு பிசினஸ் விஷயம் போறோம். திரும்பி வர 2-3 நாள் ஆகும். சேகர், நான் இல்லாத இருக்கிறப்போ விஜய்க்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நீ மீனுவும் விஜய கம்ப்ளீட்டா யூரோப்ல சுத்தி காட்டுறீங்க. ஓகே மீனு?
0: ஐ வில் கோ.
3: ஓ
6: ஹேய் மீனு, விஜய் மேல இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் தீரலையா? நீ அவரை கடிச்ச, அதுக்கு பதில் அவர் உனக்கு தவளை சூப் மாத்தி கொடுத்துட்டாரு. டிட் ஃபார் டாட் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப அவர் நம்ம கெஸ்ட், அவரை கவனிச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகேயா? ஓகேயா?
0: ஓகே.
3: ஓ, தட்ஸ் கிரேட், ஷீஸ் குட்.
0: Nisha, how are you?
7: Hi, Meenu. How are you?
0: I'm fine, thank you. How's life? Amma, you're going to love me, you're going to love me.

0: இருக்கு மேரிட் லைஃப்
1: எனக்கு பிடிக்கல. அவன் டைவர்ஸ் பண்ண 3 months ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்.
0: ஓ, ஹோப் யூ ஹேவ் எ பெட்டர் லக் திஸ் டைம்.
1: தேங்க்ஸ். லெட்ஸ்
2: நாட் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இந்தியன் தானே?
1: எஸ் பட் நாங்க இங்க செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு.
2: அதான் நம்ம பண்பாட்டை மறந்துட்டு காதலையும் கல்யாணத்தையும் இப்படி கேவலமா பேசுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்ன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க இதுக்கு வாழ்த்து வேற பெருமையா.
1: எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. A very nice gentleman. Bye.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஆமா, நான் சேகர் தான் பேசுறேன்.
2: ஆமா, நீ மீன் விஜய் கூட சைட் சீயிங் போகல?
1: அது நான் போகணும்னு தான் நினைச்சேன். ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதோட எனக்கு மெட்ராஸ் ஆகி. என்ன விஷயம்?
2: ஒன்னும் இல்லை, கனடா வந்ததுல இருந்து என் ஒய்ஃப் ராகினி விஜயை பத்தி ஒரே புலம்பல். அஃப்கோர்ஸ் விஜய் சீம்ஸ் டு பி அ குட் பாய். மீனுக்கு எத்த ஜோடி விஜய் தானு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன்
1: எப்படி? நான் நினைச்சதே நீங்களும் நினைச்சிருக்கீங்க.
2: ஆமா, நம்ம விஜய் ஃபேமிலியை பத்தி விசாரிச்சியா?
1: எக்ஸலன்ட் ஃபேமிலி.
2: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
1: நீ ஒன்று பண்றியா, பிசினஸ் கொலாபரேஷன் நீ பாத்துக்கோ, ஃபேமிலி கொலாபரேஷன் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா?
2: இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க?
3: Good morning, Vijay.
4: Good morning.
2: Many, many happy returns of the day.
3: Hi.
5: Happy birthday to you.
3: Thank you, Anna. Thanks, Andy.
2: உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானும் அண்ணியும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கோம்.
4: மீனு, பர்த்டே நைட் சொல்லவே இல்ல. Wish you happy birthday.
3: Thank you.
4: சொல்லி இந்த கிஃப்ட் கொடுத்துருப்பேன்ல?
3: No, no. நீங்க ஒன்னே எனக்கு கிஃப்ட் தருவேனா? நீங்க என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நானும் உங்களுக்கு கிஃப்ட் தரணும்.
2: என்ன பண்ற நீ? மீனு,
4: ஐயோ, என்ன சார் உங்க சிஸ்டர் எனக்கு மோதிரம் போட்டாங்க?
3: ஏ, மோதிரம் போட்டா என்ன தப்பு?
4: ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு மோதிரம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா?
3: என்ன அர்த்தம்
4: சொல்லுங்க சார்.
3: என்ன அர்த்தம்? நீ
6: உங்க அண்ணன கேளு.
3: என்ன அர்த்தம்னா? நீங்களா சொல்லுங்க. நான் என்ன அர்த்தம்?
1: ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மோதிரம் போட்டா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம்.
3: எழுந்துட்டு போட்டுமே, எனக்காவது நடக்க தானே போகுது, அதை எனக்கு அட்வான்ஸ் போட்டுட்டேன்.
2: ஓகே மிஸ்டர் விஜய், நீங்க இன்னைக்கு தான் இந்தியா போறீங்க?
4: ஆமா சார்.
2: உங்க திங்ஸ் எல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் மீனோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியால இருந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா விஷயம் பேசணும். சோ மேக் இட் ஃப்ரீ ஈவினிங்.
4: ஓகே,
2: பை.
3: சோ அண்ணா, எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுக்க
2: போறீங்க? சர்ப்ரைஸ். ஓகே, யா.
3: ஓகே, எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல,
7: Beautiful view, sir.
2: இதுக்கு பேர் லக்ஸரி லைனா? இந்த மாதிரி 12 கிட்ட. And I have 3 ships. மூணு கப்பல். Can you see the place? Greenery பாருங்க. அது பக்கத்துல 12 acres of grape garden. That's mine.
7: Oh, see.
2: அது மட்டும் இல்ல. London, France, Switzerland. Lot of properties. Lot of business I have. என்ன சொன்னேன்?
7: எல்லா இடத்துலயும் properties, business இருக்குன்னு சொன்னீங்க.
2: You know something, Mr. Vijay? கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. Everything. But only one thing. ஒவ்வொரு வருஷமும் காலம் பூரா அவ கூடிய இருக்கிற மாதிரி வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொன்ன?
7: மீனுக்கு ஏதோ நல்ல

0: கொடுக்கணும்னு சொன்னீங்க.
1: ஐ மீன் மீனுவுக்கு மாப்பிள்ளை, ஹஸ்பண்ட், அதுவும் இந்தியன் மாப்பிள்ளை.
2: இந்தியன் மாப்பிள்ளை.
1: மிஸ்டர் விஜய், என்னோட ஆசை என்ன தெரியல, என் தங்கச்சிக்கு வரப்போற மாப்பிள்ளை இந்த கண்ட்ரிலே தங்கிடும், என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என் தங்கச்சிக்கு நல்ல பார்ட்னரா இருக்கும். முக்கியமா சொல்ல போனா என் தங்கச்சியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ விருப்பப்படி எல்லாம் நடக்கும். மொத்தத்துல இந்தியால ஏதோ சொல்லுவாங்களே இந்த வீட்டு மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்.
0: எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்தியால எவனும் கிடைக்க
1: மாட்டான். ஏன் கிடைக்க மாட்டான்? குப்பை கூலம் இப்படி அடிக்கிட்டே போலாம். சுருக்கமா சொன்னா பிச்சைக்காரனா. நான் என்ன சொல்ல
3: ஸ்டாப் இட். இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்காகவோ இல்ல இந்த ஃபாரின் சொகத்துக்காகவோ பிறந்த நாடு, வளர்ந்த வீடு, குடும்பம், பழகின மனுஷங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வர மாதிரி இந்தியால எவனும் இல்ல சார்.
0: வேணா பண்ணுங்களேன், இப்படி இப்படி எனக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு இந்தியால இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுங்க. எவனாலும் ஒரு நாள் எழுச்சி வாங்கி கிடைக்க மாட்டானா
1: என்ன?
0: விஜய் சாரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் இனிமேதான் போய் எல்லா திங்ஸும் பேக் பண்ணும். ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்தியா போனவொன்னே முதல் வேலையா எல்லா பத்திரிகையும் விளம்பரம் கொடுத்தேன்.
1: மிஸ்டர் விஜய், இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் உங்களை பத்தி தான்.
0: என்ன பத்தியா?
1: எஸ்
0: ஓ மை காட், இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ எனக்கு தெரியலையே. சாரி சார், உங்களோட தங்கச்சி பர்த்டே பிரசன்டேஷனா கொடுக்க நான் ஒன்னும் ஷாப்ல வாங்குற பொருள் இல்ல. மிஸ்டர் நாகராஜ், இந்தியாவை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க, என்ன வேர்வை, கும்பல், வறுமை, அது இது அது இதுன்னு. என்னோட லிஸ்டே வேற, குடும்பம், பாசம், அன்பு, நட்பு, கௌரவம், பந்தம், இப்படி நிறைய அடுக்கிட்டே போலாம். என்ன சொன்ன? இந்தியாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறீங்களே,
3: இங்க மட்டும் அப்படி என்ன இருக்கு? பணத்தை தவிர என்ன இருக்கு? பாசம் இருக்க, பண்பாடு இருக்க, நினைச்சா கல்யாணம், நினைச்சா டிவோர்ஸ், எனக்கு தெரியல.
0: இந்த நாட்டுல இருக்கிற உங்களோட நான் பிசினஸ் சைன் பண்ண பாருங்க,
3: அது என்ன கேவலமா?
0: ஜஸ்ட் கேன்சல் மை அக்ரிமெண்ட். என்ன சொன்னீங்க? பிச்சைக்கார நாடு. அந்த பிச்சைக்கார நாடு கொடுத்த படிப்பு வச்சுக்கிட்டு தான் இங்க நீங்க கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் சார். சுவிட்சர்லாந்து ஸ்னோல ஸ்கேட்டிங் ஆடுறதை விட நம்ம ஊர் கிராமத்துல கில்லி ஆடுறதுல ஒரு சுகம் இருக்கு தெரியுமா? அதை நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கலாம். வர
4: என்ன உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, உங்க அம்மா அப்பா சாகும் போது மீனுக்கு 5 வயசு, மீனுவை எங்கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போனாங்க, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பிசினஸ் மேன், நல்ல வேலை வந்தா தங்கச்சியும் வித்துருவேன்னு. உனக்கு வியாபாரம் மட்டும்தான் தெரியும் நாகராஜ், வாழ்க்கைய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. மீனு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துல யாரும் பங்கு போட்டுற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம தனியா இருக்க இக்கியாட். அவர் சந்தோஷத்துல யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இன்க்ளூடிங் யூ.
5: குடுங்க, இதெல்லாம் இப்பவே நான் பிராக்டீஸ் பண்ணிட்டதா நல்லது. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றல, நீ பேசாம உட்காரு, நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹே, என்ன டல்லா இருக்க? ஓ, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீ ஊருக்கு போயிட்டா அப்புறம் என்ன மிஸ் பண்ணிடுவேன் ஃபீல் பண்ற? எங்க போயிட்டு போற? ஆஃப்டர் ஆல் இந்தியாக்கு தானே, என் நினைப்பு வந்தா நெக்ஸ்ட் ஃபிளைட் புடிச்சு இங்க வந்துரு. இல்ல எனக்கு ஒரு போன் பண்ணு, நானே அங்க வந்துடுறேன்.
3: இல்ல எனக்கு இனிமே இங்க வர வேண்டிய வேலை இல்ல.
5: என்னடா இவ தனத்தனன் பேசுறாளன்னு பாக்குறீங்களா?

0: வாஷில சொல்ல போனா நான் ஒரு ஃபூல். ஆனா இப்ப இந்த விஷயத்த நான் உன்கிட்ட கேட்கலன்னா வாழ்நாள் பூரா நான் ஃபூல் ஆயிடுவேன். விஜய், என்னோட பழகின இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ என்ன லவ் பண்ணல. சரி, ஒரு நாள் வேண்டாம், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் ஒன் செகண்ட். நோ, நீ போய் சொல்ற. நாயோ, நீ என்ன லவ் பண்ற?
1: நோ.
0: இல்ல. எஸ்.
1: நோ.
0: எஸ்.
1: நோ.

0: மீனு அந்த லேபர் காலனியை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு
1: பாத்துக்கோ. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு. ஒன்னாதான் உட்காந்துருக்கோம், ஆனா தனித்தனி தட்டு தானே, நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா விஜய் என்னாச்சு உனக்கு? சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த பிறகு டல்லாவே இருக்கிற?
2: சித்தப்பா ஏன் டல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியுமே.
3: என்ன தெரியும்
2: சித்தப்பா? இதனாலதானே.
3: எங்க நேத்துத
2: உங்க தலகாணி கடையில இருந்து
4: சூப்பர் ஹீரோயின் விஜய் கிட்ட படத்துக்கு கேட்டிருந்தேன்.
1: பாக்க விட மாட்டேங்க. எங்க காட்டு
2: மாமா? ரொம்ப அழகா இருக்கல மாமா. யார் இந்த பொண்ணு? ஹலோ
5: ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேன். அங்க மீனாட்சி கிட்ட பேச முடியுமா?
2: ஐயோ கிரேட், மேடம் நான் மீனாட்சி தான் பேசுறேன்.
5: ஓ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா?
2: பின்ன நீங்க போன் பண்ணிருக்கீங்களே.
5: மீனாட்சி, நான் உனக்கு கேக்குறேன், மறைக்காம சொல்லணும்.
2: கேளுங்க.
5: விஜய நீ விரும்புறியா?
2: I love him. ஆனா விஜய் தான் என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
5: அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனும் உன்னை லவ் பண்றான். மீனாட்சி நீ என்ன பண்ற? முதல்ல இந்தியாவுக்கு கிளம்பி வர.
0: My first love, Pooja.
6: Shekhar, let's go. It's getting late.
0: Oh, yes, Meenu ready, yeah?
6: Yeah.
1: வந்துருவாங்க.
3: சுவிட்சர்லாந்து வந்த?
2: இன்னைக்கு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். நீரா ஏர்போர்ட்ல இருந்து வரேன்.
3: இது உனக்கு கனவுலயே கிள்ளு.
2: என்ன ஆசை மனசுல வச்சுக்கிட்ட? வாய தொடர்ந்து ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே?
3: இல்ல மீனு, உனக்கு தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் தான்.
2: அண்ணா அண்ணா அண்ணா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அண்ணனையா? பாரு, உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். தட் இஸ் மீனாட்சி சுந்தரம், அலைஸ் மீனாட்சி, அலைஸ் மீனு, அலைஸ் தி கிரேட் இடியட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த ஜென்மத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னை நெருங்க விட மாட்டா இந்த மீனாட்சி. சொல்லு மேன், சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு.
3: மீனு,
2: ஏய், இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? சே எஸ் ஆர் நோ.
3: எஸ்.

0: ஜெய் பக்கத்துல போய் நின்றா
1: ரொம்ப முக்கியம், அவன் தான் வெட்டப்படுறான்ல, விடுங்களேன் டாடி.
0: யாருமே மருமகளே வரடு ஆறு எடுத்து வச்சு வாமா. 1952ல என் பொண்டாட்டி அமிர்தவல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் ஆரத்தி எடுத்தாங்க.
2: 1952 இல்லப்பா, எப்ப ஆரத்தி எடுத்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. மாத்தி எடுத்தீங்கன்னா கீழே கொட்டிடும். நீங்க ஆகும்னா பிளாஷ்பேக் போயிடுறீங்களேப்பா.
0: ஏமா மீனாட்சி, நீ பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி.
2: அப்பா இதுவும் நல்லதான்ப்பா இருக்கு, இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்ப்பா, ஃபேஷன் இதான்.
0: வாய மூடுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படிதான் இருக்கணும். மீனாட்சி வந்த மருமக ரெண்டு பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே தேங்க்யூ.
3: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: தொடர்வது என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: என்ன
2: தெரியும்
3: அது
2: இல்லமா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு.
3: குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும்.
4: பியூட்டிஃபுல், வெரி குட.
3: थैंक यू.
4: இட்ஸ் ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா?
3: ஏ, கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன்.
4: நீ என்ன ஆற வைக்கிறது, விட்டா தானா ஆறிரும்.
3: ஆமால.
2: அது சரியமா, சாப்பிட்ற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும், அதாவது என்ன சாம்பார் வைப்ப?
3: சாம்பார் சாம்பார்
4: ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது.
3: என்ன
2: கறி சமைப்ப?
3: எல்லா கறியும் சமைப்பேன்.
2: அது இல்லமா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல.
3: ஸ்பெஷாலிட்டியா?
5: சார் மறுபடியும் திட்டுங்களா?
1: இப்படி திடீர்னு திட்டுங்களா? எப்படி திட்டுறதுதான் யோசிக்கிறேன். கறி
6: இந்த பாரியா, எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினா தான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது.
3: வெண்டைக்காய் கறி தெரியும்.
2: வெரி குட், வெரி குட்.
5: அப்பா
6: தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன்.
2: அப்புறம் கூட்டு
3: என்னுடைய
2: ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்.
4: காக்கா தோல ஜாஸ்தியா போச்சு.
3: சாப்பிட்டா
2: தானாமா சொல்ல முடியும்.
3: இதுல நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்?
6: இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன்.
2: எந்த ஹோட்டலுக்கா? இதுதான்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும்.
4: பாதி சாம்பார் அப்படி ஊத்துமா?
6: அலையாத, இன்னும் நிறைய ஊத்து. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. ஏய், வெண்டைக்காய் வச்சுக்கணும், துப்புற எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும்.
2: அடடா, பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு.
3: நிஜமா சொல்றீங்களா மாமா?
2: நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா, அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு, அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு.
3: அப்பயே
2: நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு.
6: எனக்கு வேணாம்.

0: எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துக்கலாமா?
1: அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க?
0: ஆமாண்டா, ஒன்னும் நல்லா இல்ல. அதுக்காக எல்லாரும் ஏண்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு மாசத்துல உங்க ரெண்டு பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க
2: போறான்.
1: நீங்க பெரிய மனுஷர், பரந்த உள்ளம் படைச்சவர், எதையும் தாங்கும் இதயம். என்னால முடியாதுப்பா.
2: அப்ப என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா?
1: இல்ல,
0: அவன் சும்மா சொல்றாமா. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைகள்லாம் அழகா சேரதான் கட்டிக்கணும், புரிஞ்சதா? உனக்கு கட்டிக்க தெரியுமா?
2: ஓ, நல்லா கட்டிக்குவேனே. நானும் விஜயும் ரெண்டு மூணு தடவை.
1: எங்க அப்பா புடவை கட்ட தெரியுமா கேக்குறாரு.
2: புடவையா?
0: எஸ், நீ புடவை கட்டினாதான் விஜய கட்டிக்க முடியும்.
2: அப்படின்னா தெரியும் மாமா, நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிறேன்.
0: நாளையில இருந்து என்ன? இப்பவே நீ ரூமுக்கு போற, பீரோவில் இருக்கிற சேரைய கட்டிட்டு வர்ற.
2: சரி மாமா.
3: நீ போமா, நாங்க பின்னாடி வந்துடுறோம்.
0: இரு இரு, அவளுக்கு மட்டும்தான் டெஸ்ட், உங்களுக்கு இல்ல. நீ போமா, கதவை சாத்திக்கோ. ஏய், நீங்களா ஒழுங்கா சாப்பிட்டு எங்க கூட லானுக்கு வர்றீங்க?
4: போதும், நாங்க லானுக்கு தான் வருவோம், ஒழுங்கா சாப்பிட முடியாது, அதெல்லாம் வெந்து கிடக்குது.
0: ரொம்ப சாரிமா.
2: ஏன் மாமா?
0: முத முத நீ என் வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டா நான் சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல.
1: மைசூர் சாரி கட்டின மரம் நான் சொல்லுங்க டாடி.
0: சும்மா இரு, என் மருமகளுக்கு திருச்சி சுத்தி போடணும், என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது.
5: இனிமே இப்படி சொல்லுவேன்? என்ன தைரியம் உனக்கு? டீச்சர் டீச்சர் சொல்ல மாட்டேன் டீச்சர், சாரி டீச்சர். இன்னொரு தடவை சொல்லிப்பார், முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சொல்லுவேன்.
6: ஏய் காயத்ரி, ஏன் அவனை போட்டு அடிக்கிற? உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சி ஃபார்
7: சாக்லேட்.
6: எஸ், சாக்லேட்.
5: தேங்க்ஸ் ஆன்ட்டி.
6: ஓகே, சண்டை போடாம விளையாடுங்க. ஓகே,
1: என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க?
8: விஜய் அவங்க.
1: ஓ, அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடல. பூஜாக்கா. அக்கா நான் சொல்லல, இவருதான் மீனோட அண்ணா மிஸ்டர் சேகர், எங்க அக்கா பூஜா.
6: வணக்கம், இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன்.
0: என்ன தம்பி சோகமா இருக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் பண்றீங்களேன்னு தானே அவருடைய வாழ்க்கை ஒரு சோக கதைப்பா. அதை மறக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் அதிக இதுன்னு பொழுத போக்கிட்டு இருக்கிறான். நீ அப்பா வருத்தப்படுறேன், நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப நமக்கு முக்கியம் விஜய் மீனு கல்யாணம் தான், அத கவனிப்போம்.
9: இத பாருங்க, பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும் போது இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்தீங்கன்னா அமோகமா இருப்பாங்க.
6: அப்படியா சொல்றீங்க? முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
9: நல்ல வேளை சொல்றீங்க.
0: என்னது
9: இது? பாயிண்ட் எடுத்து தந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலாங்க, ஜாதக பிரகாரம் குழந்தைகளுக்கு குரு பலன் இல்லாட்டியும் சுக்கரன் நல்ல உச்சத்துல இருக்கான். கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சுதான் வச்சுக்கலாம். எந்த மனைய சொன்னா?
4: நீங்க தான் சொன்னீங்க.
9: 3 மாசத்துல வச்சுக்கலாம்.
4: யார?
9: ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்ல வந்தேன்.
4: அதுவும் வச்சுக்கலாம் தானே? சரி,
9: இப்ப திருப்தி தானே?
6: இல்ல, கொஞ்சம் சரியா பாத்து சொல்லுங்க.
9: என்னதுங்க பாக்குறது? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், இந்த 500 காலத்து பயிர்ல ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க.
6: யோசிக்காதீங்க, நல்ல பாத்து சொல்லுங்க.
9: அடடே, முக்கியமான அம்சத்தை கவனிக்க மறந்துட்டேன். பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு நல்ல ராஜ நட்சத்திரங்க.
1: ஐ, அதுல ஒரு ராணி நட்சத்திரம்.
9: நீ வால் நட்சத்திரம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க.
4: என்னது
9: சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறீங்களா?
4: அப்படியா?
9: என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நேத்தியா கூட வச்சிருந்திருக்கலாம்.
4: நேத்தா?
9: டுமாரோங்க.
4: டுமாரோவா? ரொம்ப கிரேசியா பேசுறீங்க.
0: வெரி குட் ஜோசியரே, நீங்க ஜாதகத்தை 1 தடவைக்கு 3 தடவை பாத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க.
9: ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேங்க.
0: சரி.
9: அடப்பாவி,
0: என்னது
9: என்னங்க அது? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கை கட்டது வாய் கட்டாம போச்சு.
1: அப்பாக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க.
9: அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன், ஜாதகப்படி பையனுக்கு ஒரு தோஷம் இருக்கு, கை கொஞ்சம் நீளங்க. அதனால கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும் ஒத்தர ஒத்தர பாத்து கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. நான் வரேங்க.
0: ஜோஷியர் சொன்னது கேட்ட இல்ல?
1: கேட்டேன்.
0: உனக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணும் இல்ல?
1: ஆமா.
0: அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
1: எதுக்கு டாடி?
0: எதுக்குன்னா, உன் தம்பியும் மீனவும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காம பாத்துக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது நீ எனக்கு அவங்களை புடிச்சு கொடுத்துட்டீனா உனக்கு ஃபைனான்ஸ் தரேன்.
1: ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா?
0: நிச்சயமா.
1: அப்ப அவங்க ரெண்டு பேரும் புடிச்சு கொடுத்து ஏன் பொறுப்பு?
0: ஓகே,
2: ரிலாக்ஸ். ஹே, நில்லு நில்லு, குடு, நான் போய் காய போடுறேன்.

0: ஐயோ பெரிய அப்பா தான் திட்டு வருமா?
1: அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. நீ போ
2: காதலனை தேடி. பியூட்டிஃபுல் டைட்டில், பியூட்டிஃபுல் டைட்டில் டைரக்டர். நோட்டீஸ் பாயிண்ட்.
3: மொட்டை மாடிக்கு இவ போறான்னா அங்க ஹீரோ இருக்கணும். மொட்டை மாடி மொட்டை மாடி,
4: ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி. எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி, ஃபைனான்ஸ் ரெடி. டாடி, ஓ டாடி.
5: ஆன்ட்டி ஆன்ட்டி சித்தப்பா அங்கதான் இருக்காங்க.
1: நாங்க பாத்துக்கிறோம்.
6: என்னது, நீங்க பாத்துக்கிறீங்களா?
1: ஐயோ யாரும் வராங்களான்னு பாத்துக்கிறோம்.
6: தேங்க்யூ.
7: மியா, நீ எப்படி வந்த?
6: துணி காய போடு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்.
7: அப்போ உடனே கேட்டி காய போடு.
3: டாடி கம் கம், ரெண்டு பேரும் நல்ல மாட்டாங்க. ஈவினிங்குள்ள ஃபைனல்ஸ் ரெடி பண்ணுங்க. வாங்க ஆடி, வாங்க.
4: நீ எப்படிங்க வந்த? அண்ணி அப்பா இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருந்தாங்க, இப்பதான் மேல வந்திருக்காங்க.
8: அனாவசியமா என்ன மாடிப்படி ஏற வச்சு டயர்ட் ஆக்கிட்டியடா? எங்கடா விஜய்?
7: அப்பா நான் இங்க இருக்கேன்பா.
8: தெரியாம இருக்கலாம்.
4: பாருங்க.
8: அது கருப்பு நூறுடா, அதனாலதான் உன் கண்ணுக்கு தெரியல.
3: என் கண்ணு மட்டும் பட்டம் தெரியல, கண்ணாடிய போட்டு ஸ்டூபிட்.
8: ஏ விஜய் இறங்கி வாடா.
7: பட்டம் விட்டு இருக்கல, வர முடியாது.
8: நீ விட்டாலும் விடலனால பட்டம் அங்கதான் இருக்கும். வா
9: டேய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத, வாடா. கம்ப்யூட்டர் காலண்டா, குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆமா, நம்ம விஜய்க பார்த்த போய் சொன்னோம். அப்பா நீங்க போய் சொன்னீங்க.
8: என் பைனான்ஸ காப்பாத்தான். அதே சமயத்துல தூசியக்காரன் சொன்னதை நினைச்சா தான் பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல
6: பத்து பேரா? அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? என்ன சொல்றீங்க?
10: இத பாருமா, நிலைமைய புரிஞ்சுக்க. நான் உன்ன லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா லவ் வேற, லைஃப் வேற. நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி உனக்கும் அமையும். பெஸ்ட் ஆஃப் லக். எனிவே, இது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாச்சா,
6: உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் வேற, லைஃப் வேற. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். நம்ம லவ் மேட்டர் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணம் நடக்கலன்னா
10: என்ன?
3: என்ன
7: தெரியும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இருக்கேன். எங்க அக்கா பூஜாவை ஏமாத்திட்டான். இவனை என்ன உதச்சேன் பாஸ்டர்ட். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கொன்னுடுவேன்.
0: என்னமா கல்யாணம் பொண்ணு நல்லா உட்காந்துருக்க? அப்ப விஜய பாக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனாலயா? நான் வேணா அவன் மறுபடியும் பட்டம் விட சொல்லட்டுமா?
6: இப்ப அது இல்ல பிரச்சனை. நாளன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். ஆனா அன்னைக்கு இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. எந்த பிளைட்ல வராங்க, எப்போ வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: அவ்வளவுதானே? இந்த போன் பண்ணு.
6: அண்ணா
0: சம்மந்திட்டு தான் பேசுறேன். ஹலோ, நான் விஜயோட அக்கா பேசுறேங்க. யார் பேசுறது?
11: நான்
0: நீங்களே இப்படி லேட் பண்ண எப்படி சொல்லுங்க?
11: நீங்க போன்ல இப்படி பேசிட்டே இருந்துங்க, நாங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். நானும் மிஸ்ஸஸும் இப்ப ஏர்போர்ட் தான் கிளம்பிட்டு இருக்கோம்.
0: இது பாருங்க, ஃப்ளைட்ல முதல் சீட்ல உட்காருங்க.

0: நீ வர வேண்டியதான் பாக்கி, சீக்கிரம் கிளம்பி வாயேன்.
1: அத விட்டுறா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிருந்தாங்களே விஜயோட அக்கா, அந்த குரலை அந்த துருத்துருப்ப நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க பேர் என்ன?
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: முதன்மை அலைவரிசைகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: டாடி சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க டாடி.
2: இவங்க அப்பா மிஸ்டர் சேதுபதி
3: நல்லா இருமா?
2: இது என் பெரிய அண்ணன் கிருஷ்ணன், பெரிய நியூமா,
4: வணக்கம்.
2: சின்ன அண்ணன் வாசு,
1: ஹலோ.
2: சின்ன அண்ணன் கிரிஜா,
4: வணக்கம. வணக்கம்.
2: என் அக்கா பூஜா,
4: வணக்கம்.
2: இவங்கெல்லாம் என் அண்ணன் பசங்க, காயத்ரி, கல்யாணி, மனோஜ், இது சுரபி.
4: ஹலோ ஜெயம்.
3: இவர் யாருன்னு சொல்லவே இல்லையம்மா.
4: இஸ் அ ஹவுஸ் கீப்பர் சபாபதி.
3: ஏமா, உன் புருஷன் எங்க?
4: அவர் வரலைங்க.
5: ஏனி அண்ணா வரலையா?
4: ஜெனிவா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாரு, சடன்லி அவரோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவாரு.
3: ரைட்ல வந்திருக்கிற டயர்டா இருப்ப, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாங்க வாங்க
5: வாங்க. மீனு அண்ணே உள்ள குத்துவாமா?
6: நாகராஜ் பாஸ்போர்ட் நீ எடுத்து ஒளிச்சு வச்சல, ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்பதான் எனக்கு நிம்மதி.
7: எனக்கு நிம்மதியே போச்சு. பாஸ்போர்ட்டை மறைச்சு வேடான்னு சொன்னாலும் சொன்னீங்க, நான் குழப்பத்துல டென்ஷன் ஆகி என் பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு.
6: சரி பரவாயில்ல, நாகராஜ் வரல, அது போதும். தேங்க் காட்.
7: ஒரு டவுட் பாஸ்,
6: என்ன
7: எதுக்காக நாகராஜ் சார் பாஸ்போர்ட்டை மறைச்சு வைக்க சொன்னீங்க?
6: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நாளைக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பார்ப்போம்.
8: சேகர், நான் நாகராஜ் பேசுறேன். நான் பாம்பேல இருந்து பேசுறேன். என்ன சத்தத்தை காணோம்? என்ன சர்ப்ரைஸ் இருக்கா? இன்னும் ரெண்டு மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருப்பேன்.
6: உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் பெட்ரூம் குறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீடு பிளீஸ். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்களேன்.
5: என்ன சொல்றீங்க?
6: இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரு வார்த்தைக்கு இங்க இருக்க கூடாது, எங்கயாவது போயிடுங்க.
5: Are you mad? என்ன பேசுறீங்க நீங்க? நான் விஜயோட அக்கா, நான் இல்லவ.
6: I'm sorry. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. நீ விஜய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்ப? இவ்வளவு இவ்வளவு மீ நோக்க எல்லாமே நான் தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். மீனோட அம்மா அப்பா இறந்து போகும்போது மீனுவ நாகராஜ் கிட்ட ஒப்படைக்கல. வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே நான் தான். நாகராஜ், நாகராஜ் இங்க வந்தானா சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காது. எஸ், தி சேம் நாகராஜ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நாகராஜ். உன்னை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே நாகராஜ். மீனோட அண்ணன் நாகராஜ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராஜ் இங்க வரப்போறான். அவனை பார்த்ததும் நீ இமோஷனல் ஆக போற. விஜய் கொலகாரன் ஆயிடுவான். விஜய் கொலகாரன் ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிடு. ஜஸ்ட் கோ அவே. இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. யூ கேன் டிசைட்.
7: உன் தங்கச்சி கூட்டிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போயிடு. போயிடு
6: விஜய். நான் சொல்றது,
7: நாகராஜ் வந்த உன செய்ய வேண்டிய கொலையை போய் என்ன செய்ய வச்சிருக்க? சும்மா இருக்கான்.

0: உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் கிட்ட மறைச்ச? ஏன் கிட்ட மறைச்ச?
1: எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்.
0: சொல்லி இருந்தா என் தங்கச்சி லைஃப் நெருப்பா இருக்கும். யோ, உனக்கு உன் தங்கச்சி லைஃப் முக்கியம், எனக்கு என் அக்கா லைஃப் முக்கியம். எங்க அக்கா இந்த நிலைமை காலக்கணும் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தங்கச்சி கூட்டிட்டு வெளியே
1: போயிடு. அப்புறம் உனக்கும் நாகராஜுக்கும் என்னையா வித்தியாசம்? அன்னைக்கு உங்க அக்கா, இன்னைக்கு மீனு, அன்னைக்கு நாகராஜ், இன்னைக்கு நீ, அதானே?
0: ஆமா, இவ்வளவுதான் நான் பட்டுட்டு இருந்த வேதனையை இப்ப அவனும் படணும்.
1: நீதான் எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க தம்பி கல்யாணம் முக்கியங்கிறது எனக்கு தெரியும். உன்னை ஒரு கொலகாரனாக்கி அவங்க பார்க்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதி என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய், எனக்கு தெரியும் நீ சம்பிரதாயத்தை விட யதார்த்தத்தை விரும்புறவன். 1 minute.
2: தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
3: ஒரே
4: தங்கச்சி பூஜா,
5: நீங்க தான் உலகம் நினைச்சிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்ததும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க. ஆனா இப்போ போன இடத்துல இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சாதர்மா வந்து எங்கிட்ட சொல்றீங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க
3: பூஜா? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்னோட பிசினஸ் ஃபேக்டரி அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்பவும் சொல்றேன், நான் இங்க வந்தது காரணமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான்.
5: ஒவ்வொரு நாட்டுக்கு போனா ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பேன், அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தா நான் அப்படிதானே?
3: என்ன சொன்ன? Life where I love where, but still I love you.
5: No, I hate you.
3: ஏன் பூஜை எல்லாத்துக்கு பிரஸ் பண்ற? ஃபாரின்ல இதெல்லாம் காமன். ஒன்னு பண்ண, நீ என் கூட ஃபாரின் வந்துரு.
5: வேண்டாம், எனக்கு ஃபாரின் வேண்டாம், அந்த கேவலமான பண்பாடும் வேண்டாம். ஒருத்தனுக்கு ஒருத்தி அதான் எனக்கு தெரியும். நான் இந்தியாவில் பிறந்தவன்.
3: இந்தியா, இந்தியாவில் அப்படி என்னதான் இருக்கு? வறுமை, பிணி, குப்பை, கூலம், வெயில், வேர்வை, இப்படி அடிக்கடி போலாம். சுருக்கமா சொன்ன, இந்தியா ஒரு பிச்சைக்கார நாடு.
5: காதல கேவலப்படுத்தின தாங்கிட்டேன், பிறந்து வளர்ந்த நட்டை கேவலப்படுத்துறியே. மூச்சு பாக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியில போ, போல வெளியில.
3: என்ன ஒரு ஆம்பளன் கூட பாக்காம அசிங்கப்படுத்திட்டல, உன் திமுறை அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த திமிர் பிடிச்சவளோட தம்பிக்கு என் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்.
0: அதுக்கு காரணம் நீ தாங்கறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் நீ அவளுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி பேச நான் வரல. இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத பிளீஸ்.
3: நிச்சயம் பண்ணது அவன், அவங்கிட்ட கேளுங்க.
4: நாகராஜ், எதையும் பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்படாதீங்க. உங்க கோவத்தால உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க.
3: மிஸ்டர், உங்க தங்கச்சி ஒழுங்கா வளர்க்க தெரியல, அப்புறம் என் தங்கச்சி பத்தி பேச போயிட்டீங்களா?
6: நாகராஜ், ஆரம்பத்துல இருந்து நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் உன் மேல கோவப்படணும். ஏதோ பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ தான் தப்பு பண்ற.
3: சேகா, எனக்கு ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், அதனால ஏற்பட்ட காயம், அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ்.
6: நோ, மீனுவை கூட்டிட்டு போக நான் அலோ பண்ண மாட்டேன்.
3: ஏய் யாரா நீ? உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ சொந்தக்காரன் சொல்லி மரியாதை கொடுத்துருக்கேன், அந்த மரியாதை காத்துக்கு போடா.
0: தம்பி, மறுபடியும் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் யோஜனை பாருப்பா.
3: ஓ மை காட், முடியாது முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி தூக்கிங்களே. தமிழனுக்கு மான ரசமே கிடையாதா?
0: என்ன சொன்ன? விருந்தாளி வீடு தேடி வரவன் விரோதியா இருந்தாலும் கூட அவனை நண்பனா வரவேற்கிறது தான் தமிழனுடைய பண்பாடு. அதனால தான் நீ தமிழனை பத்தி தரக்குறைவா பேசும் போது உன் நாக்க அறுக்காம விட்டோம். இந்த இனிமேல் எங்களுடைய பொறுமையை சோதனை பண்ணாத, மரியாதையா போயிடு. போப்பா
3: மீனும்
5: ஹாய்

நேர்கள் இதுவரை கேட்டது.

இதில் நடித்தவர்கள் விஜய், பானுப்ரியா, ரம்பா, எம் என் நம்பியா, நிழல்கள் ரவி, ரகுவரன், ராதாரவி, டாமு, சார்லி, அஞ்சு மற்றும் பலர்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:08. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேரம் என்ற தலைப்பில் அமைந்த பாடல்களை கேட்டு மகிழலாமா நேயர்களே? முதலாவதாக எல்லாருக்கும் நிலா இரவு தானே வரும்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேரம் பற்றிய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். போன இந்த பாடல் 2019 மான்ஸ்டர் படத்திற்காக ஸ்ரீராம் குரலில் வந்தது. அடுத்த நேரம் படத்திலிருந்து 2013 வெளிவந்த காதல் என்னுள்ளே என்ற பாடலை ரஞ்சித் கோவிந்த் குரலில் கேட்கலாம்.

பொன்மாலை பொழுதில் நேரம் பற்றிய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நொடியும் பனித்துளி வாழ்க்கை, நேரத்தை வென்றவன் மனிதனாவான், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை கேட்கலாமா? 2022 முதல் நீ முடியும் நீ என்ற படத்திலிருந்து துர்கா சிவா ஷீத் ஸ்ரீராம் குரலில் ஒலிக்க இருக்கிறது அடுத்த பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பொன்மாலை பொழுதில் நேரம் பற்றிய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. அடுத்த பாட்டாக உங்களுக்காக வருவது 2006ஆம் ஆண்டு புதுப்பேட்டை படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:22, 1:23. அடுத்ததாக நேரம் பற்றிய இன்னொரு பாடல் வருகிறது. இது காலை நேரத்தை பற்றியது.

பொன் மாலை பொழுது கேட்டீர்கள் நேர்களே. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்பதுடன் பொன் மாலை பொழுது நிறைவடைகிறது. நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. திரைசை. திரைசையில் முதலாவதாக ஒலிக்க வரும் குரல்கள் விஜய் பிரகாஷ் சின்மயி குரல்கள், நண்பன் படத்திற்காக.

திரை இசையில் அடுத்ததாக வருவது இருமுகன் படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி உஜ்ஜயினி குரல்களில்

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த ஒரு செய்தி

0: தொகுப்பு.
1: 1975 அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலையின் போது ஜனநாயக மரபுகளை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைத்து வீரர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள அவர், இந்திய வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான அக்காலத்தில் அவர்களின் துணிச்சலான செயல்பாடு அரசியல் அமைப்பின் சாரத்தை பாதுகாத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நெருக்கடி நிலை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நிலைநிறுத்தி மௌனமாக இருக்க மறுத்த எண்ணற்ற குடிமக்களின் அசாதாரணமான தைரியத்தையும் இந்த நெருக்கடி நிலை வெளிப்படுத்தியது என்று தெரிவித்துள்ள பிரதமர், அந்த அசாதாரண நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் நெருக்கடி நிலைக்கு எதிராக போராடிய ஜனநாயகத்தின் அனைத்து போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆணவமும் அதிகார பேராசையும் அரசியல் அமைப்பின் ஆன்மாவையும் பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்க முயன்ற 1975 ஜூன் 25 இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இரண்டு அத்தியாயம் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
2: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இராணுவ பொறியாளர் சேவைத் துறையின் பயிற்சி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். இது குறித்து சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ள அவர், இராணுவ வீரர்கள் கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் தேசத்தை பாதுகாக்கும் தங்கள் கடமைகளை திறம்படவும் செயல்திறனுடனும் மேற்கொள்வதை உறுதி செய்ய இராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகளின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு போன்றவை அடிப்படையாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் முயற்சிகள் வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு மட்டுமின்றி தூய்மையான, பசுமை நிறைந்த மற்றும் நிலையான இந்தியாவிற்கும் பங்களிக்க வேண்டுமென்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்துள்ளார். இது குறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் பகிர்ந்துள்ள அவர், அந்த கவிதை வெறும் வரிகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் அது நெருக்கடி காலத்தில் ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட வலி, மூச்சு திணறல் மற்றும் கட்டுப்பாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தால் அழியாத கவிதைகள் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றை குறிக்கும் வகையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். கவிதைகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் உணர்வுகளில் பிறந்த வார்த்தைகளை மக்கள் செவிமடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை பெற்ற நன்கொடைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது முக்கிய ஆதாரங்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்ததாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா எழுதிய தி செகண்ட் ஆர்பிட் என்ற நினைவு குறிப்பு நூலை ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுடில்லியில் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தகம் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். குரூப் கேப்டன் சுக்லா போர் விமான வீரர் என்ற நிலையிலிருந்து விண்வெளி வீரராக உயர்ந்த பயணத்தையும், ஆக்சியம் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
3: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
2: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரது வருகை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை கடற்கரை சாலை

0: காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் நாளை காலை பூரணங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழையன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. பூரணங்குப்பம் கிராம மக்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து 2025 ஏப்ரல் மாதம் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கினார்கள். 15 மாதங்கள் நடைபெற்ற பணிகளில் குளம் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை மத்திய நிதியமைச்சர் இதனை திறந்து வைக்க உள்ளார்.
1: மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமானது என்று பொருள்படும் மொஹரம் ஹஜ்ரி புத்தாண்டின் தொடக்க மாதமாகும். இஸ்லாமிய மரபில் அல்லாஹின் மாதம் என்று குறிப்பிடப்படும் இம்மாதம் ஆன்மீக சிந்தனை, பக்தி மற்றும் தார்மீக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான சிறப்புமிக்க காலமாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த புனித மாதம் நமக்கெல்லாம் சகோதரத்துவம், கருணை, நல்லிணக்கம், பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தி சமுதாய ஒற்றுமை, அமைதி மற்றும் மனிதநேய மதிப்புகளை நிலைநாட்டுவதாக அமையட்டும் என்றும், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். மொஹரம் பண்டிகையொட்டி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான மொஹரம் நன்னாளில் புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கு விண்ணப்பங்களையும் பரிந்துரைகளையும் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்பட்டு வருவதாகவும், விருதுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தேசிய விருதுகள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் புதுமையான மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய ஆசிரியர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. சென்னை மற்றும் கொல்கத்தாவில் டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக 2 நபர்களை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் பஞ்சாப், குஜராத், டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இது தொடர்பான சோதனைகளையும் சிபிஐ நடத்தியுள்ளது. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சக்ரா 6 கீழ் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சிபிஐயால் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி நிறுவனங்களை உருவாக்குதல், மோசடியாக வங்கிக் கணக்குகளை திறந்து பயன்படுத்துதல் போன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் மோசடிகளை கண்டறியும் வகையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்நாட்டு அரசு இதனை தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்ய திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20:30. மனோரஞ்சிதம் கேட்கலாம். மனோரஞ்சிதத்தில் முதலாவதாக பாஹிமாம் ஸ்ரீபிரியா சகோதரிகள் பாடிய பாட்டு கேட்கலாம்.

0: மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். நேர்களே, நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி டி20 உலகக்கோப்பை
1: आईसीसी वुमेन्स टी20 वर्ल्ड कप 2026 के अंतर्गत भारत और बांग्लादेश के बीच खेले जाने वाले टी20 क्रिकेट मैच का आंखों देखा हाल
0: அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம்.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: செஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பத்தல. இங்கேருந்து வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவாங்க.
3: கேட்ட பாடல் டாக்டர் படத்திலிருந்து. அடுத்த பாடல் உங்களுக்காக பிச்சைக்காரன் படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

திரைசீல் அடுத்ததாக வரும் பாடல் பவர்பாண்டி படத்திலிருந்து ஸ்வேதா மேனன் குரலில்.

அடுத்ததாக நண்பன் படத்திற்காக கிரிஷ், பாசி, ஓசில் அவர்களின் குரல்களில் உங்களுக்காக ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:59. நேயர்கள், புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 7 செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவில் அமேசான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ள 48 பில்லியன் டாலர் அளவிலான சாதனை முதலீடு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஆண்டி ஜாசியை பிரதமர் சந்தித்து பேசினார். இதற்கிடையே இந்த முதலீடு இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் கிடங்கின் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க கட்டிடத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மொஹரம் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தியாகம், நீதி, நேர்மை போன்ற மனிதநேயத்தின் உயர்ந்த மதிப்புகளை நினைவூட்டும் இந்த புனித நாள் ஒற்றுமை, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு நாளை பொது விடுமுறை

0: அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 4ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் முதன்மை அலைவரிசையில் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசையும் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் தனி ஒருவன் படத்திற்காக. அடுத்த பாடல் கார்த்திக் சிவ சிவர்த்தனி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேயர்கள், இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசையும் கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு

0: ராஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பல தரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டிலிருந்து

ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34% அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ஷாய் ரஷீத் 53 களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

திரையிசையில் கேட்ட அந்த பாடல் டும் டும் டும் படத்திற்காக ஒலித்தது. அடுத்ததாக மாற்றான் படத்திற்காக பிரான்சிகோ சைத்தன் குரல்களில்

இசையில் அடுத்ததாக வரும் பாடல் கார்த்திக் சாய்ந்தவி குரல்களில்.

0: திரை இசையில் அடுத்த பாடல் அரவிந்த் சுவாமி குரலில்.
1: காதல் என்பது நேர செலவு, காமம் ஒன்றே உண்மை துறவு, நேசம் பாசம் போலி உறவு, எல்லாம் கடந்து மண்ணில் உளவு, யாருடன் கழிந்தது இரவு என ஞாபகம் கொள்பவன் மூடன்.

திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் 24 படத்திலிருந்து ஸ்ரீராம் ஜானிதா காந்தி குரல்களில்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் லேசா லேசா படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஃப்ரான்கோ குரல்களில்

0: திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் ரோஜா பூக்கள் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் குரலில்.
1: அற்புய் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: நேர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது 8:58 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசையொட்டி முன்னாள்

0: பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் பகிர்ந்துள்ள அவர், அந்த கவிதை வெறும் வரிகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் அது நெருக்கடி காலத்தில் ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட வலி, மூச்சு திணறல் மற்றும் கட்டுப்பாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுடில்லியில் உள்ள பிரதமர்கள் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தில் முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் வாழ்க்கை மற்றும் அவரது நினைவை போற்றும் வகையில் இன்று கண்காட்சி நடைபெற்றது. அவர் வரைந்த 19 ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கோதாவரி புஷ்கரலு 2027 குறித்த கோரிக்கை கடிதம் ஒன்றை அளித்துள்ளார். அக்கடிதத்தில் ஏனாமில் அடுத்த ஆண்டு June 26 முதல் July 7 வரை நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரலு திருவிழாவிற்கான உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 48.83 கோடி ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க கட்டிடத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு நாளை பொது விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 4 சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் சுபத்ரா ராமச்சந்திரன் வித் த நியூஸ் அட் 9. த ஹெட்லைன்ஸ். India-UK Free Trade Agreement, most comprehensive agreement so far, says Commerce and Industry Minister Piyush Goyal. Death toll rises to 164 after massive earthquakes hit Venezuela. Prime Minister Narendra Modi expresses condolences and offers support for rescue and relief operations. FIR registered in Ram Mandir donation embezzlement case after recommendation of Uttar Pradesh SIT's preliminary report. Fees for 36-page fresh passport or reissue hiked to 2,500 rupees from 1st of July. Tatkal to cost 5,000 rupees. India to resume tourist visas for Bangladeshi nationals from 28th of June. Bangladesh set target of 137 runs against India in ICC Women's T20 World Cup at Manchester. And in FIFA World Cup, Curaçao to take on Ivory Coast in Group E match at Philadelphia tonight. Commerce and Industry Minister Piyush Goyal has said India-UK Comprehensive Economic and Trade Agreement will act as force multiplier to support the global economy. Addressing the India Global Forum IGF UK India Week in London today, Mr. Goyal said Free Trade Agreement FTA with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. The minister reached the UK on a 3-day visit to review the preparedness of both countries for the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement CETA, which will enter into force from July 15. Mr. Goyal added that the agreement will further integrate both countries into global value chains and open new avenues for economic cooperation and growth.
3: Partnership with UK is taking many more dimensions. So now we have a very highly strategic partnership, whether it comes to technology, investments, defense, and critical minerals, our shared objective to fight against terrorism, our effort to bring global peace and stability, our joint effort in several multilateral fora to bring good practices which will make it equal for all countries to do business in a fair and equitable manner.
2: Venezuela's acting president, Delcy Rodriguez, today said that 164 people have died and 971 others were injured after a pair of powerful quakes rocked the country. The acting president had said earlier that at least 32 people had died after last night's 7.2 and 7.5 magnitude earthquakes and that the toll was expected to rise. The quakes were among the strongest

0: fundamental rights were suspended, preventive detentions increased, and restrictions were placed on the media. Constitutional amendments also altered institutional powers. Emergency will always be remembered as the darkest chapter of India's history. Suresh ji, thank you so much for talking to us.
1: It was a pleasure.
2: You were listening to a discussion on Samvidhan Hatya Divas, Safeguarding Democracy and Constitutional Values. The participants were K.G. Suresh, political analyst, and Ashwani Srivastav, journalist. This program was produced and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on a mobile app, News on AIR. This program is also available on a YouTube channel, News on AIR Official.
3: Spotlight.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 9:30. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம்.
5: Gapagari sa ri sa sa da ga pagari sa ri sa sa da sa ri ga pagari ga pagari sa ri sa ri ga pagari ga pagari sa ri ga pa da pa ga pagari

தோடராகம் என்ற படத்திற்காக எஸ்பிபி குரலில் கேட்ட பாடல் ஒலித்தது. திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் மகுடி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

திரை இசையில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் அவன் அவள் அது என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

இசையில் அடுத்ததாக கண்ணில் தெரியும் கதைகள் படத்திற்காக வாணிஜெயராம் ஜிக்கி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது.

இசையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் அன்புக்கு நான் அடிமை. எஸ்பிபி மற்றும் சுசீலா குரல்கள்.

இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்த பாடல் கரும்புவில் படத்திற்காக கே.ஜி. யேசுதாஸ் குரலில்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் நான் போட்ட சவால் என்ற படத்திற்கு இந்த பாடலிற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்

கேட்ட பாடல் டிஎல் மகாராஜன் குரலில் ஒலித்தது. திரையிசையில் அடுத்த பாடல் தனியாத தாகம் படத்திற்காக ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில்.

திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் பூட்டாத பூட்டுக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்

வலம் போகும் கற்பனைகள் மானிடரின் வாழ்க்கையிலே மயக்கமிகும் சொந்தங்கள். ஆனவரை பார்த்துவிட்டே அத்தனையும்

0: திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் பைலட் பிரேம்நாத் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்க வருகிறது.
1: இலங்கையின்

திரையிசையில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் தோண்டில் மீன் படத்திற்காக பி. பாலசுப்ரமணியம், பி. சுசீலா குரல்களில்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடலின் படம் தீபம். டி எம் சௌந்தரராஜன், டி சுசிலா குரல்களில்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடலின் படம் தீபம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் அடுத்த பாடல் இதோ.

புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிது எனையே. புவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, என்ன தோடவா தனியே. இந்த புன்னகை என்பது சம்மதம்

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:47. நேர்கள் இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலின் படம் உத்தம புத்திரன். திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடலின் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். குரல்கள் பி பி சீனிவாஸ், பி சுசிலா. குரல்களில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இதோ.

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரை தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11 மணி. இனி நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் வழங்குபவர் பாப்பாக்குடி அமுருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சி வழங்குபவர் கே குணசேகரன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 மாப்போசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 8:30 வந்தே மாதிரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. 9:00 அரங்கிசையில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாதஸ்வர இசை. பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தமிழ். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:00 தலைவாரி பூச்சூடி முன்னை நாடகம். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் புவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் ஆர் அருள்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி ஆஷா. 2:15 என்றும் இணைவை 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பராமரிப்பு பணிகள் காரணமாக நிலையத்தின் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சி தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது மாலை என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் அசோலா சிறந்த உயரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற மாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00

0: Shahabuddin at Bengabhavan in Dhaka. Following the credential presentation ceremony at the Presidential Palace, Trivedi visited the Indian Visa Application Centre in Dhaka to inspect its operations and interact with officials. In the FIFA World Cup, Curaçao will take on Ivory Coast in Group E match at Philadelphia in US at 1:30 Indian time. In another Group E fixture, Ecuador will face Germany at East Rutherford in at 1:30 a.m. IST. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10 6 நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.